0: நம் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: நாளை நாளை பொறுத்தவரை மே மாதம் 31ஆம் தேதி எரிபொருளின் விலை 3% குறைபடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: இந்த மனத்தியாளத்தை இளங்கிருக்க வரும் பாடல் பொன்னியா விவேகானந்தனின் வரிகளில் சிம்மை சிவகுமார் பாடிய பாடல்.

0: மாலை சிவகுமார் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 8:09 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட்.
1: ஸ்பார்க் லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா இணைந்து வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்ய பிரகாஷ், அபிலாஷ் மற்றும் டொரண்டோவின் இளம் முன்னணி பாடல்கள் இணைந்து வழங்கும் பிரம்மாண்டமான மனதை மயக்கும் இசை இரவு June 6 சனிக்கிழமை மாலை 6:00 பிக்கரிங் கேசினோ ரிசார்ட்டில். இந்நிகழ்ச்சிக்குரிய டிக்கெட்டுகளை ticketmaster.ca மூலம் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு ஸ்பெஷல் டிக்கெட்டிங் ஈவெண்டில் இன்றும் நாளையும் காலை 11 முதல் இரவு 8 வரை மாக்கமன் மேக்னிக்கல் மெஜிஸ்டிக் சிட்டி மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளும் சிறப்பு வாய்ப்பு. டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாகி வரும் நிலையில் இப்போதே உங்கள் இருக்கைகளை உறுதி செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 6473365529 எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: நேரம் 8:10 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஸ்டார் நைட். வெறும் பாடல் இதுவரை இசை தொகுப்பில் இருந்து வருகின்றது.

0: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.
1: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர சிவாலயம் மண்டலாபிஷேக பூர்த்தியும் 1008 கலசாபிஷேகமும் ஜூன் 3 தேதி மாலை 4 முதல் இரவு 9 வரையும் ஜூன் 4 தேதி காலை 6:30 முதல் நண்பகல் 1 வரையும் நிகழ திருவருள் கூடியுள்ளது. கலசாபிஷேகத்தில் கலந்து கொள்ள விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர சிவாலயம், 3011 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ, 416-754-7338, 416-754-7338.
2: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
3: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றிய அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 முதல் 17 வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அலையுங்கள் 416-450-5473 அல்லது 647-248-7252.
4: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வலிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599.
9: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க் லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
10: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence Hill, Photo Fast, Standard & Ritz and Oshawaville, Free Toppings Pizza. இந்த வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் ஈவன் பை ஸ்பார்க் லைட் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
11: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: செல்வன் அந்த பாடலை தந்திருந்தார். நேரம் 8:24 எஃப்எம் 102.7 ஊடாக நினைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஸ்டார் நைட்டுடன் நினைந்திருக்கின்றீர்கள்.
1: மேலும் பாடலுடன் சத்யா, டிஜே, ரக்ஷிதா.

0: என் நண்பனோட காதல பிரிச்சு அவன் இப்படி சோகமா உட்கார வச்சுட்டாங்களே.
1: சும்மாறா, அப்பா காதல விழுந்துற போது
0: வாழ்க்கையே இப்படி பள்ளத்துல விழுந்துருச்சு. இனிமே அந்த ஆள் காதல விழுந்தா என்ன விளையாட்டு என்ன சொட்ட தலை.
2: நம்ம வீட்டுல ஒரு சின்ன வேலை போயிட்டு இருக்கு, அதான் பொண்ணு பார்க்க அண்ணன் வீட்டுல ஏற்பாடு பண்ணிட்டேன். பையனோட போட்டோவை பார்த்தோடனே பொண்ணுக்கு பிடிச்சிச்சு, பையனுக்கும் அப்படித்தான் நினைக்கிறேன்.
0: நீ ஆள் போட்டோவை தவிர வேற எந்த பொண்ணு போட்டோவை பார்க்க மாட்டேன்றது நான் உங்களுக்கு எப்படிடா புரிய வைப்பேன் புரிய வைப்பேன்.
3: அதை பத்திலாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் என்ன சொன்னாலும் என் பையன் கேட்பான், அவனுக்கு அவ்வளோ மரியாதை என் மேல. நீங்க பொண்ணை கூப்பிடுங்க.

0: எங்க எங்க
1: என்ன?
0: எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, உங்களை மொதல் பார்த்தபோதே இங்க ஏதோ பண்ணிச்சிங்க. அப்பயே சொல்லணும் தான் நினைச்சேன், ஆனா அப்ப சொல்லியிருந்தா தப்பா இருக்கும். இப்ப சொல்லனா தப்பாயிரும் தோணுதுங்க. ஐ லவ் யூங்க.
1: இது சொல்ல ஆறு மாசாச்சா?
0: புரியல.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகள் மிக முக்கியமானவை என கெனடிய வெளிவர அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளின் பின்னர் முதன்முறையாக சீனாவின் வெளிவர அமைச்சர் கனடாவுக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் அவர் இக்கருத்தை வெளியிட்டுள்ளார். அதேவேளை கனடாவுக்கு வருகை தரும் சீன சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2 ஆண்டுகளுக்கு முன்னரை விட கிட்டத்தட்ட 2 மடங்காகியுள்ளது.
2: ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை நீடிப்பது தொடர்பில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்றைய தினம் உயர்மட்ட கலந்துரையாடலை நிகழ்த்தியுள்ளார். எனினும் எந்தவித முடிவுகளும் இக்கலந்துரையாடலில் பின்னர் அறிவிக்கப்படவில்லை. அணுவாயுத உற்பத்திகள் ஈரான் நிறுத்துவதுடன் ஹோமஸ் நீரிணையை முழுமையாகவும் கட்டணமின்றியும் திறக்க வேண்டும் என டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியிருந்தார்.
1: தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்படும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு 2 உதவி ஆய்வாளர்கள் உட்பட 18 போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர். நேற்று இடம்பெறவிருந்த குறித்த சிறப்பு அதிரடிப்படையின் ஆரம்ப நிகழ்வு இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டமை பேசுபொருளாகிய சூழலில் இந்நியமனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்கும் உத்தரவு முதல் நாளில் முதலமைச்சர் விஜய் கையெழுத்திட்ட ஆணைகளில் ஒன்றாகும்.
2: இலங்கையின் வடக்கில் வவுனியாவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் கவன ஈர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி தேவையில்லை எனவும் நீதியும் சர்வதேச தலையீடுமே தேவை என்றும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: அமரத்துவ அறிவித்தல். யாழ் மாதுகள் விபுலானந்தர் வீதியை புறப்படமாகவும் கனடா மார்க்கத்தை வசிப்பிடமாகவும் கொண்ட ராமநாதி முத்துலிங்கம் அவர்கள் 29/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலம் சென்றவர்களான ராமநாதி செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகனும், காலம் சென்றவர்களான கணபதி பிள்ளை செல்லமுத்து தம்பதிகளின் அன்பு மருமகனும், காந்திமதி அவர்களின் ஆறுயிர் கணவரும், காலஞ்சென்ற மாசிலாமணி மாதுகள், நாகராசா கனடா, தர்மராசா மாதுகள், அரியமலர் கனடா ஆகியோரின் அன்பு சகோதரரும், சத்யசீலன் உரிமையாளர் காவேரி என்டர்பிரைஸ் கனடா, தனசீலன் டாக்டர் கனடா, வரதசீலன் டாக்டர் கனடா, மனோசீலன் உரிமையாளர் காவேரி என்டர்பிரைஸ் கனடா, விஜயசீலன் ஸ்பைசி யுஎஸ்ஏ ஆகியோரின் அன்பு தந்தையும், நளினா, வானதி, அர்பனா, ஜெயந்தினி, அஞ்சனா ஆகியோரின் அன்பு மாமனாரும், வைஷாலி, வைஷ்ணவி, ஆராதனா, ஆதித்யா, ராம், சிவானி, சிவ்யா, ஸ்ரேயா, ரம்யா ஆகியோரின் அன்பு பேரனுமாவர். அன்னாரின் புதவுடல் 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை ஆக்டன் ஃபியூனரல் ஹோமில் பார்வைக்கு வைக்கப்பட்டு 1/6/2026 திங்கட்கிழமை கிரியைகள் இடம்பெற்று ஹைலண்ட் ஹில் கிரிமிட்டோரியத்தில் தகனம் செய்யப்படும். தொடர்புகளுக்கு சத்தி 416-896-8444, வரதன் 416-648-1431, மனோ 647-28-0-8529. இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர். இது அமரர் இராமநாதி முத்துலிங்கம் அவர்களது அமரத்துவ அறிவித்தல்.
4: பாட்டுக்கரு பண்பலை 102.7.

0: எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
3: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
4: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
3: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
4: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
3: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ, 416-649-6388.
5: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
7: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

பிரவீனா விக்னேஸ்வரன் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 8:46 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். வெறும் பாடலுடன் பிரபா பாலகிருஷ்ணன்.

0: நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. நிறைவு செய்வதற்கு முதல் இரண்டு விடயங்களை பார்ப்பது வழக்கம். முதலில் நாங்கள் காலையிலேயே பார்த்துவிடலாம். 19 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கிறது. உள்ளே 18 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நள்ளிரவு 10 டிகிரி செல்சியஸாக உணர்நிலை 8 உணர இருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸாக உள்ள 24 உணர இருக்கின்றோம். திங்கட்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21 டிகிரி செல்சியஸாக உள்ள 21 உணர இருக்கின்றோம்.
1: நாளை நாளை பொறுத்தவரை மே மாதம் 31 எரிபொருளின் விலை 3% குறைவடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து பெறும் பாடல் விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் பல் கலாச்சார நிகழ்ச்சிகளை கேட்டு மகளெல்லாம். நாளை பிறக்கும் நாள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு தற்பொழுது உங்களிடம் விடைபெறும் நாங்கள்
1: என்றும் உங்கள் அன்பின் டி எஸ் கோகுலின்,
0: என்றும் அன்புடன் உஷா மதன்.
1: நன்றி, வணக்கம் நேர்களே.
0: நன்றி நேர்களே.

0: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம்வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கமென் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074, 416-704-8074.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
5: ஸ்காம்புரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: என்ன யோசின?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடவு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.
11: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
12: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
13: You're listening to East FM 102.7 CJRK.
14: سلام، من سمانه، امروز میزبان برنامه شما هستم. برنامه‌ای که الان میشنوید ترانه‌های فارسیه.

دوست دارم نگات کنم تا که بی حال بشم، تو ازم دل ببری

0: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெஸ்யூமேயை eastfm102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
1: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
2: கலர் ரிப்பன்,
1: சுரேஷ்,
3: சங்கீத மேகம்,
1: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
4: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
8: Ajax Mitsubishi Spring Mega Sale 2026 Outlander PHEV-க்கு $8,000களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சீன், 437-860-7002.
9: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTA-க்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
10: சிலசிலன்னு காத்து மனசுக்கு இதமான பாட்டு ரெண்டும் போதும். நம்மனால அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 முதல் 7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514 416-455-3514.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம். 416-298-2777. MortgageSolutions.ca.
5: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றிய அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அலையுங்கள். 416-450-5473 அல்லது 647-248-7252.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும், மழையாய் பொழியும் என்றென்றும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantast Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்
5: 416-461-6401.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
7: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றே அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: அருள்மிகு கனடாஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் மற்றாப்பளை கண்ணகியம்மன் பொங்கல் விழா. ஜூன் 1st திங்கட்கிழமை பிற்பகல் 4 அம்பாளுக்கு அபிஷேகம், பிற்பகல் 5 வெளிவீதியில் பொங்கல் ஆரம்பம், பிற்பகல் 7:30 மங்கள தீபாராதனை, வாத்திய இசை அம்பாள் உள்வீதி வெளிவீதி உலா. வெளிவீதியில் பொங்கல் மற்றும் நேர்த்திக்கடன் செய்ய விரும்பும் அடியவர்கள் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளவும். சீலன், 416-318-7875. தர்மினி, 647-5-9602. பொங்கலுக்கு தேவையான அனைத்து ஒழுங்குகளும் செய்து தரப்படும். ஐயப்பன் ஆலய தொலைபேசி இலக்கம் 416-321-6104.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 $1,00,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
6: சில்லென்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்இல் மனதை வருடும் பாடல்களோடு.

0: நாட்டுக்குரல் பண்பலை
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663 6470 Oh My Home.
0: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 EastFM.ca.
1: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா May 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா June 5 வெள்ளி மாலை சப்பரம் June 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும் June 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து June 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா June 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165355 65.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் 416-332-2989. Some conditions may apply.
4: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட் 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட் 416-580-6591.

0: Square Mall, Unit 105, 416-834-2266.
1: உதயன் சர்வதேச விருது விழா வளமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா ஜூன் 6 தேதி மாலை 6 மணி முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ தி எஸ்டேட் பேங்கட் அண்ட் ஈவெண்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 416-752-1524 அல்லது 647-854-8384.
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர சிவாலயம் மண்டலாபிஷேக பூர்த்தியும் 1008 கலசாபிஷேகமும் ஜூன் 3 மாலை 4 முதல் இரவு 9 வரையும், ஜூன் 4 காலை 6:30 முதல் நண்பகல் 1 வரையும் நிகழ திருவருள் கூடியுள்ளது. கலசாபிஷேகத்தில் கலந்து கொள்ள விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர சிவாலயம், 3011 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-754-7338.
2: கிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
3: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சஸ், ரீபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, Barrister and Solicitor,
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
4: RKS சலூனின் புதிய கிளை ஸ்காப்ரோவில் ஜூன் 1 மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபர்ஷா, 5650 Shepherd Avenue East, Unit 5, Markham and Shepherd கருகில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காப்ரோவில், கண்ணா 416-303-0881, உதயன் 647-539-5601. RKS Saloon.
5: செய்யலாம்.
6: என்ன யோசினை?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா, பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
11: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது இஷ்டம்.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில்ஸ் பெயின், டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி,
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். 5000 டாலர்களுக்கு மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Torontoville கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
9: விவாஹா டொரண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொரண்டோ.
10: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
9: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ் இன்னும் பல.
10: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொரண்டோ,
9: மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொரண்டோ.
10: அழகு அழகு 6477873784.
11: கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908, 5656, 416-908.
12: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: ஜஸ்ட் ஆசம். நோ டென்ஷன் பேபே.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்த

저희를 통한 광고를 원하시는 분들은 416-824-1212, 416-824-1212로 전화주세요.

0: East FM 102.7.
1: This is East FM 102.7.

நேரம் காலை 9:02, டொரண்டோ 16 டிகிரி செல்சியஸ், 15 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 31ஆம் தேதி, இந்த மாதத்தின் நிறைவு நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. சூரிய ஒளியுடன் கூடிய ஒரு அழகான ஒரு ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் தொடக்க நாள், மாதத்தின் நிறைவு நாள். காற்றலை பொழுது இப்பொழுதிலிருந்து 9 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். 24 மணித்தியாலமும் எங்களோடு இணைந்திருக்க FM 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca Facebook, இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக இணைந்திருக்கலாம். அதே நேரம் யூடியூபில் இப்போது காணொலிகளாக நிகழ்ச்சி பதிவுகளாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். 416-824-1212 அதே எங்களை தொடர்பு கொள்வதற்கான இலக்கம். அது மட்டுமில்லாமல் மின்னஞ்சலூடாகவும் ஈஸ்ட் எஃப்எம்னை நீங்கள் தொடர்பு கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. இந்த வாரத்தில் இருந்து மிக அழகான ஒரு காலநிலையை தருகின்ற ஒரு வாரமாக மாறப்போகின்றது. ஜூன் மாதம் இந்த இலை துளிர் காலத்துக்கு பிற்பாடு கோடைக்கால வங்கி என்று காத்திருக்கின்றவர்களுக்கு விடை கொடுக்கின்ற ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப் போகின்றது. காரணம், நிறைவான ஒரு வெப்பநிலையை கொண்டிருக்கின்ற இரட்டை இலக்கங்கள், அதிலும் 20க்கு மேற்பட்டதாக இருக்கப் போகின்றது வெப்பநிலை அப்படி என்று சொல்லி இப்போதைக்கு எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. இந்த மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய உதயம் 5:39 இடம்பெற்றிருக்கின்றது. சூரிய அத்தமனம் இன்றைய நாளில் 24 டிகிரி செல்சியஸ் இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. மதிய பொழுது மாலை 21, இரவு 10 டிகிரி செல்சியஸ், நாளை காலை 17 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகிறது. நாளைய நாள் திங்கட்கிழமையை பொறுத்தவரையில் நாளைய நாளும் இதே மாதிரியான ஒரு காலநிலை இருக்கப் போகின்றமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நாளைய நாளின் கூடிய வெப்பநிலை என்பது 20 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகின்றது. செவ்வாய்க்கிழமை 23, புதன் 24, வியாழன் 26, வெள்ளி 26 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்படும் என சொல்லி இப்போதைக்கு எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. மலர்ந்திருக்கின்ற

9:09 காலை காற்றலை சனி ஞாயிற்றுக்கிழமையின் 9 தொடக்கம் 11 வரை உங்களை சந்திக்கின்றதை வீக்கெண்ட் விடுஞ்சாச்சு. இன்றைய நாளும் காலை புழுதல் இணைந்திருக்கின்றோம். செய்திகள், புதினங்கள், அது மட்டுமில்லாமல் பாடல்களோடு ஊக்கம் தருகின்ற கூற்று அப்படி என்று சொல்லி இந்த காலை பொழுதை இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றது. 2 காற்றலை பொழுது இன்றைய நாளும் 11 வரை வீக்கெண்ட் விடுஞ்சாச்சு இணைந்திருக்கலாம். முதலில் இந்த மே 31 வரலாற்றில் என்ன சொல்லுகின்றது, என்ன அப்படி பதுங்கி வைத்து படுக்கின்றது அப்படி என்று சொல்லி உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற நேரமாக இருக்கின்றது. டைட்டானிக்

பல் முதன்முறையாக வெள்ளோட்டம் விடப்பட்டுக் கொண்டது. வட அயர்லாந்தில் இருந்து பெல்பாஸ்டில் இது வெள்ளோட்டத்துக்காக விடப்பட்டுக் கொண்டது. 1911 இந்த நாள் அப்படி என்று சொல்லி உலகில் பதியப்பட்டிருக்கின்றது. மேற்கிந்திய தீவுகளின் கூட்டமைப்பு கலைக்கப்பட்டுக் கொண்டது. இதே நாளாக இருக்கின்றது 1962 என்று சொல்லி பதிவாகி இருக்கின்றது. அதே போன்று இந்த கனடாவின் நியூ பிரான்ஸ்விக்கையும் பிரின்ஸ் எட்வர்டையும் இணைக்கின்ற கூட்டமைப்பு பாலம் வந்து திறக்கப்பட்டுக் கொண்டது. 1997 இந்த நாள் அப்படி என்று சொல்லி வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. இன்றைய நாளில் உலக புகையிலை எதிர்ப்பு நாள் கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலக சுகாதார நிறுவனத்தின் உறுப்பு நாடுகள் சேர்ந்து 1987 இந்த நாளை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. புகையிலை பாவனை அல்லது புகைப்பிடிப்பதனால் ஏற்படுகின்ற அசம்பாவிதங்கள், அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற ஒரு தினம் இன்றைய நாளாக இருக்கின்றது. புகைப்பிடிப்பவரை தவிர புகைப்பிடிப்பவருக்கு அருகில் இருக்கின்றவர்களாலும் அருகில் இருக்கின்றவர்களுக்கும் இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் மனிதர் என்பதை விதைத்த ஒரு நாள் இன்றைய நாள் அப்படி என்று சொல்லி சொல்லலாம். இந்த சிறப்பு அறிவிப்பின் மூலம் சுகாதார நிறுவனம் ஆண்டுதோறும் புகையிலை சம்பந்தமாக சுமார் கிட்டத்தட்ட 3.5 மில்லியன் இறப்புகளை குறைக்க முடியும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்த்து வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. 31 இன்றைய நாளில் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வாகன எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் குறைந்த விலையாக இலக்கம் 58.18 ஷிப்பை ரெவன்யூ ஈஸ்ட் ட்ரோண்டோவில் 153.9% நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் மிசிசாகாவிலும் காஸ்கோவில் இலக்கம் 5900 ரோடியோ டிரைவில் அமைந்திருக்கின்ற காஸ்கோவில் 152.9% லீட்டர் ஒன்றினை ஜிடிஐன் குறைந்த விலையாக பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் வாகன எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் 3% குறைவடைந்திருந்தது நள்ளிரவில் 169.9% இருக்கின்றது. பெருவாரியான ஜிடிஐயின் வாகன எரிபொருள் நிலையங்களுக்கான சவுத் பவுண்ட் நோர்த் பவுண்டில் தாமதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. வீதிகள் மூடப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்று மாலை 4 வரையிலும் இந்த ரோட் க்ளோஷர்ஸ் இடம்பெற்றிருக்கின்றது. டிவிபியினுடைய சவுத் பவுண்ட், அதே நேரம் கார்டினர் எக்ஸ்பிரஸ் வேயை பொறுத்தவரையில் ஈஸ்ட் பவுண்ட் நோர்த் பவுண்ட் இருபரங்கும் வாரான நிலைமையை காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் டவுன் டவுனுக்கு இன்று காலையில் அல்லது இன்றைய நாளில் செல்கின்றீர்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் மாற்று வீதிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரம் 401 வெஸ்ட் பவுண்டிலும் சில தாமதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது குறிப்பாக வைட்ஸ் ரோடிலிருந்து போர்ஜூனியன் வரையிலான பகுதிகளில் இந்த தாமதங்கள் இடம்பெறுகின்றது. வாகன விபத்து, அதில் 2 வாகன விபத்துகள் பதிவாகி இருக்கின்றன. அதிலும் சில பகுதிகள் இப்போது மூடப்பட்டிருப்பதாக ஓபிபியினர் தெரிவித்திருக்கின்றனர். நேரம் காலை 9:12 18°C இருக்கின்றது. IPL இறுதிப் போட்டி இன்றைய நாளில் இடம்பெற காத்திருக்கின்றது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அதே நேரம் குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக 10 இந்த போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. இந்த ஆண்டினுடைய கிண்ணம் IPL கிண்ணத்தை வெற்றி பெறப்போவது கடந்த ஆண்டின் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரா அல்லது குஜராத் டைட்டனா என்பதை தீர்மானிக்கின்ற இறுதிப் போட்டியாக இன்றைய நாள் இந்த போட்டி இடம்பெற காத்திருக்கின்றது.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550, 416-293-0550. Good Life Flooring.ca.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வலிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
5: 416-900-4599.
6: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிப்போய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அலையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455. 416-292-2455.
7: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
8: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
9: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
10: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence Hill, Photo Fast, Standard & Ritz & Oshawaville, Free Toppings Pizza, இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் ஈவென்ட் பை ஸ்பார்க்லைட் என்டர்டெயின்மெண்ட் இன்க்.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம்.ca.

நேரம் காலை 9:25, 18 டிகிரி செல்சியஸ் 18 டிகிரி செல்சியஸ் ஆக நிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. காலை காற்றலையில் வீக்கெண்ட் விடிஞ்சாச்சூர் இணைந்திருக்கின்றோம் மிஸ்டர் எஃப்எம் தமிழில். இந்த ஃபீபா உலக கிண்ணத்துக்கு முன்னதான தயார்படுத்தல்கள் என்பது நிறைய இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது டொரண்டோவை பொறுத்தவரையில். இதில் ஒன்றாக சிட்டி ஆஃப் டொரண்டோவினுடைய இந்த கார்டினர் எக்ஸ்பிரஸ்வேயின் கீழ் இருக்கின்ற பாலங்கள், அந்த பாலங்களுடைய தூண்களாக இருக்கலாம், அந்த இடங்களில் புதிய மின்சார விளக்குகள் பொருத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாத் ஸ்ட்ரீட் தொடர்ந்து உங்களுக்கான முழுமையான ஒரு ஒளியை தரும் அப்படி என்று சொல்லி சிட்டி ஆஃப் டொரண்டோ ஞாபகப்படுத்தி இருக்கிறது. அதே நேரம் இந்த சிட்டி ஆஃப் டொரண்டோவில் வந்து கேன்சருக்கான நிதி சேகரிப்பு அல்லது சார்ந்த நடவடிக்கைகளுக்கான நிதி சேகரிப்பு இங்கே டொரண்டோவில் இருக்கின்ற 50க்கும் மேற்பட்ட கிரிக்கெட் டீம், கிரிக்கெட் விளையாடுகின்றவர்கள், கிரிக்கெட் வீரர்கள், அவர்களுடைய அணிகள் சேர்ந்து இந்த நிதி திரட்டும் நிகழ்வினை வந்து நடத்தியிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதேவேளை இந்த வார இறுதி நாட்களிலும் திருத்த வேலைகளுக்காக மூடப்பட்டிருக்கின்றது கார்டன் எக்ஸ்பிரஸ் வேயும் சரி, அதே போன்று டிவிபியினுடைய சில பகுதிகள் மூடப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை இந்த பைக் ஃபார் பிரைன் ஹெல்த் என்கின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வுக்காக இது மூடப்படுகிறது. லேக் ஷோர் ப்ளூவர்ட் 401 இருந்து நோதியோக்கினுடைய போத் டிரெக்ஷனும் மூடப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கார்டினருடைய எல்லா லேன்களும் வந்து சவுத் கிங்ஸ் வே டோபிக்கு வரையிலான பகுதிகளில் மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4 மணி அளவில் இது மறுபடியும் திறக்கப்படும் என்று சொல்லியும் சொல்லியிருக்கின்றார்கள். இதேவேளை இது வாகன சாரதிகளுக்கு நீங்கள் ஸ்கோஷிய பேங்கரினால் அல்லது இனி இடங்களுக்கு செல்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் மாற்று வீதிகளை பயன்படுத்த வேண்டும் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோட்ரெயினுடைய சில நடவடிக்கைகளும் திருத்த வேலைகளுக்காக ஸ்தம்பித்திருப்பதாக கோட்ரெயின் குறிப்பிட்டிருக்கின்றது. 9:27 சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுது ஊக்கம் தருகின்ற கூற்றினை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். இன்றைய நாளும் அவ்வாறான ஒரு விடயம் இருக்கிறது. இலக்கியங்கள், படைப்புகள் அல்லது சாதனையாளர்களுடைய அவர்களுடைய அனுபவ மொழிகளாக இருக்கலாம் அல்லது தொழில் முனைவர்களுடைய அனுபவ மொழிகளாக இருக்கலாம், இப்படி பல விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். இன்றைய நாளில் இன்னும் ஒரு அழகான விடயம் சொல்லுவோம். அடிக்கடி இந்த எங்களை சுற்றி இருக்கின்ற அகப்புற காரணிகள் அல்லது சம்பவங்கள், இயற்கையினுடைய நகர்வுகள் என்பன வாழ்க்கையின் யதார்த்தத்தை அவ்வப்பொழுது அல்லது வாழ்க்கையினுடைய தாற்பரியத்தை அவ்வப்பொழுதுங்களுக்காக ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறது என்று சொல்லியாண்டு. இந்த மின் விளக்கு, அதே நேரம் லேசர், இந்த இரண்டுமே வந்து ஒளியை பாய்ச்சுகின்றது. மின்சாரத்திலிருந்து ஒளி எடுத்து அதிலிருந்து அந்த சக்தியை எடுத்து அதை ஒளியாக எங்களுக்காக தருகின்றது. மின்விளக்கு வந்து அது எடுக்கின்ற அந்த சக்தியை வந்து அதை ஒளியாக, ஒளி கீற்றுக்களாக, பரவலாக தருகின்றது பார்க்கின்ற பொழுது. ஆனால் இந்த லேசர் என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால் அதுவும் அதே மாதிரித்தான், மின்சார சக்தியினை எடுத்து பின்னர் ஒளியாக்குகின்றது. ஆனால் அது ஒரு கூர்மையான ஒரு ஃபோக்கஸ் ஓரியன்டாக ஒரே இடத்தில் அந்த ஒளியை பாய்ச்சுவதன் காரணமாக அதனுடைய வலு என்பது ஆற்றல் மிக்கதாக இருக்கின்றது. அந்த லேசர் கதிர்களை வைத்துக் கொண்டு சத்திர சிகிச்சையிலிருந்து இரும்பிலிருந்து எல்லாவற்றையும் அறக்கக்கூடிய ஒரு வல்லமையை தருகின்றது அந்த ஒளி கீற்றுக்கு இருக்கின்றது. காரணம், எல்லா ஒளி கீற்றுமே ஒரே இடத்தில் விழுவதன் காரணமாக அந்த விடயத்தை அதை இலகுவாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மின்விளக்கு அறை முழுவதும் ஒளி ரசிக்கின்றது. ஆனால் அது அழகாக இருக்கும், அதன் ஒளி எல்லா திசைகளிலும் சிதறி கிடக்கும். லேசர் அதை ஒரு சக்தியில் ஒரே புள்ளியில் குவிக்கின்றதுனால் அது இரும்பை கூட வெட்ட முடிகின்றது. வாழ்க்கை அதுபோலதான். எங்களிடம் பல திறமைகள் இருக்கின்றன, கனவுகள் இருக்கின்றன, நல்ல மனம், பெரிய ஆற்றல் இருக்கும். ஆனால் எல்லா இடத்திலுமே எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய செயற்பாடுகளும் நாங்கள் செய்கின்ற விஷயங்களும் வந்து சிதறிக் கொண்டிருப்பதனால் சில வேளைகளில் வெறும் ஒளியாகவே இருந்து விடுகின்றோம். அந்த லேசர் மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு தேவையானவற்றை மாற்றுவதற்கான வாய்ப்பை நாங்கள் தவற விட்டு விடுகின்றோம். சொல்வார்கள், இந்த நோய்ஸ் என்பதை காட்டிலும் வந்து செய்கின்ற விஷயம் என்பது முக்கியம் என்று சொல்லியாண்டு. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஏதோ நிறைய விஷயங்கள் செய்த மாதிரி இருக்கும், அங்கே எங்கெல்லாம் ஓடி தருவீங்க. ஆனால் இரவு வந்து பார்க்கின்ற பொழுது ஒரு விடையுமே செய்த மாதிரி இருக்காது. அங்கெங்கெல்லாம் செய்திருப்பீங்க, நேரத்து வினாக்கி இருப்பீங்க, செய்த விஷயம் வந்து ஏதோ ஒரு குறைவாக இருக்கும். அது மாதிரி தான் ஒரு வறுமையை உணர்வது போல் இருக்கும், ஒரு சோர்வு அல்ல, அது கவனச்சிதறல் அப்படி என்று சொல்லப்படுகிறது. எனவே உங்களுடைய மனம் ஒவ்வொரு சத்தத்தை கேட்கும் போதும் உங்கள் ஆன்மா தன் குரலை இழக்க தொடங்குகிறது. அந்த டிஸ்ட்ராக்ஷன் என்பது சில நேரங்களில் வாழ்க்கையை நம்மை வெல்லவில்லை, நம்முடைய சிதறிய கவனம் தான் நம்மை பலவீனப்படுத்துகிறது. ஆகியால் எல்லோரையும் கவர முயற்சிக்காரர்கள், எல்லா பாதையிலும் நடக்க முயற்சிக்காதீர்கள். ஒரு நோக்கம், ஒரு கவனம், ஒரு உண்மையான திசை, அதுவே சாதாரண ஒளியை உலகத்தை மாற்றுகின்ற லேசர் சக்தியாக மாற்றுகின்றது. கவனம் கொண்ட ஒளி மட்டும்தான் இருளை தாண்டி செல்ல முடியும் என்பதை எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் இன்றைய நாளில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருக்கின்றோம்.

0: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: Ajax Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல்ட் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 437-860-7002.
4: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569. 647-962-1569.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. Mortgage Solutions.ca.
7: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள். 437-984-1061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
8: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்

9:43 ஆர்சிபி டாஸ் வெற்றி பெற்றிருக்கின்றது. நானே சுழற்சியில் வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்த வேளையில் குஜராத் டைட்டன் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் போட்டியின் இறுதிப் போட்டி குஜராத்துக்கான சொந்த மைதானமாக இருக்கின்ற இந்த அகமதாபாத்தில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இப்போது இந்த நாணய சுழற்சி என்பது மிக மிக முக்கியத்துவம் பெற்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. நாணய சுழற்சியை பொறுத்தவரையில் இந்த மைதானத்தில் இதுவரை நடைபெற்று முடிந்திருக்கின்ற 24 T20 போட்டிகளில் முதலில் துருப்பிடுதாடி அணி 16 முறை வெற்றி பெற்றிருக்கின்றது. அதே சமயம் ஓட்ட இலக்கை தொடர்ந்து துரத்திய அணி என்பது 8 முறை வெற்றி பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனால் டாஸ் வெல்லுகின்ற அல்லது நாணய சுழற்சியில் வெற்றி பெறுகின்ற அல்லது முதலில் பேட்டிங் முடிவு எடுக்கின்ற வாய்ப்பு பரவலாக எதிர்பார்க்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த வேளையில் இப்போது இரண்டு அணிகளை பொறுத்தவரையில் ஆர்சிபி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று களத்திருப்பை தெரிவு செய்திருக்கின்றது. குஜராத் டைட்டன்ஸ் துருப்பிடுத்தாடுவதற்காக தீர்மானித்திருக்கின்றது. இன்றைய போட்டியை பொறுத்தவரையில் சுமன் கில் குஜராத்தினுடைய அணித்தலைவராக, சாய் சுதர்ஷன் அதே போன்று ஜோஸ் பட்லர் விக்கெட் காப்பாளராக, ஜேசன் ஹோல்டர், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் டிவேட்டியா, ரஷீத் கான், நிஷாந்த் சிந்து அதே போன்று ரொபேடா, அர்ஷத் கான் அழைக்கப்பட்டிருக்கின்றார். முகமது சிராஜ் ஆகியோர் 11 பேர் அவராக விளையாடுகின்றார்கள். இதே நேரம் வந்து அவர்களுக்கான இம்பாக்ட் அல்லது ஆப்ஷனாக பார்க்கப்பட்டிருக்கின்றது. பிரதீஷ் கிருஷ்ணா, கிளென் பிலிப்ஸ் மற்றும் அனுஜ் ரபாட், குமார் குஷ்க்ரா, சாய் கிஷோர் ஆகியோர் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆர்சிபியை பொறுத்தவரையில் வெங்கடேஷ் ஐயர், கனிஷ் சோகான் மற்றும் ஜோர்டன் கோஸ் ஆகியோர் வந்து சப்பாக அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். விராட் கோலி, படிக்கல் அதே போன்று ராஜட் பட்டிடார் அணியின் தலைவராக, குருணால் பாண்டியா, டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா விக்கெட் காப்பாளராக, ருமேரியோ ஷெபர்ட், புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹேசல்வர்ட், ஜாக்கப் டஃபி மற்றும் ரஷீம் சலாம் ஆகியோர் ராயல் சேலஞ்சர்ஸினுடைய 11 இன்றைய நாளில் விளையாடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டி என்பது ஒரு சுவாரஸ்யமான ஒரு போட்டியாக இருக்கின்றது. காரணம், ஆர்சிபி தங்களுடைய கிண்ணத்தை தக்க வைத்துக் கொள்ளுகின்றதா என்கின்ற நிலையில் இப்போது களமிறங்கி இருக்கின்றது. இன்னொரு பக்கம் வந்து குஜராத் அடுத்த இலக்கை நோக்கி நகருகின்றமை குறிப்பிடத்தக்கது. குஜராத்துக்கு சொந்தமான மைதானமாக இந்த மைதானம் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மறுபடியும் போராடி மீண்டும் இந்த கிண்ணத்தை கைப்பற்றுமா என்பதை பார்க்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் இன்னொரு பக்கம் இந்த ஆர்சிபியினுடைய தலைவர் பட்டிட்டார் சொல்லியிருக்கின்ற விடயம் என்பது இப்போதைக்கு இந்த பிளானும் இல்லை, கடந்த ஆண்டு மாதிரி அதே நிலையோடு விளையாடுவதுதான் தங்களுடைய பிளான் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லியிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. 10 போட்டிகள் ஆரம்பமாக காத்திருக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரையில் அதுவும் தமிழகத்தில் வந்து தேர் விபத்துக்கள் வருங்காலங்களில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்று சொல்லி அமைச்சர் அருண்ராஜ் குறிப்பிட்டிருக்கின்றார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள புகழ்பெற்ற அர்த்தநாதீஸ்வரர் கோவில் தேரோட்டம் இன்று இடம்பெற்றுக் கொண்டது. இந்த தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டிருந்தார்கள். நிலையில் தேரோட்டத்தின் போது தேர் ரதம் திரும்புகையில் தேரின் சக்கரத்துக்குள் இரு இளைஞர்கள் சிக்கிக் கொண்டுள்ளமை ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இப்போது உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தமிழக அரசினால் வந்து நிவாரணம் 5 லட்சம் வழங்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் இந்த விடயம் தொடர்பாக கூடுதல் கவனம் எடுக்கப்படும் என்று சொல்லி அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்ததோடு இந்த குடும்பங்களுக்கு தன்னுடைய அஞ்சலிகளையும் அனுதாபங்களையும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களும் தெரிவித்திருக்கின்றார். ஒரு பக்கம் தமிழக முதலமைச்சருடைய வருகை, திருச்சியில் நாளைய நாளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாளை திருச்சியில் அவர் செல்லுகின்றார். அவர் செல்லுகின்ற இடங்களில் பேருந்து மத்திய நிலையங்கள், திருவெரும்பூரிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் செல்ல கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கின்றது. காலை 10 முதல் போக்குவரத்துகள் மாற்றம் செல்லப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் அவர் வெளியூர் சுற்றுப்பயணமாக திருச்சி செல்கின்றதில் திருச்சியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் வாக்காளர்களுக்கு அவர் நன்றி தெரிவிக்க இருக்கின்றார். இந்நிலையில் தான் இந்த ட்ரோன் பறக்குவதற்கான அனுமதி இப்போது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு கவர்னர் மாளிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் புகைப்படத்துக்கு கவர்னர் வந்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதற்காக வைக்கப்பட்ட திருவள்ளுவர் படத்திற்கு காவியுடை அணிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்திருக்கின்றது. பி சண்முகம் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் கவர்னர் இதற்கான மன்னிப்பினை தெரிவிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 9:47 18 டிகிரி செல்சியஸ் காலை காற்றிலையின் வீக்கெண்ட் முடிஞ்சாச்சோர் இணைந்திருக்கின்றோம்.

ஒன்பது மணி 51 நிமிடம், 18 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. 18 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நிதியமைச்சு பதவி பெறுவதற்காக கலாநிதி ஹர்ஷ் டி சில்வா அரசாங்கத்துடன் இணையிருப்பதாக வெளியாகும் தகவலில் உண்மையில் என ஐக்கிய மக்கள் சக்தியுடனே பயணிப்பார் அப்படி என சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியான அஜித் பி பிரேரா தெரிவித்திருக்கின்றார். இந்த ரணில் விக்ரமசிங் அழைத்த போது கூட மக்கள் ஆணைக்கு புறம்பாக ஹர்ஷ் டி சில்வா செயல்படவில்லை. அவர் ஐக்கிய தேசிய கட்சியுடனே பயணிப்பார் அப்படி என சொல்லி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் எழுவைத்தீவு மற்றும் அனலைத்தீவு பகுதிகளுக்கான பயணிகள் படகு சேவைகளில் மாற்றங்கள் ஏற்படுவதாக ஊர்வாகத்துறை பிரதேச செயலகம் தெரிவித்திருக்கின்றது. கண்ணகியம்மன் துறையிலிருந்து அனலைத்தீவு மற்றும் எழுவைத்தீவு போன்ற இடங்களுக்கான இடம்பெறும் பயணிகள் படகு சேவைக்கான நேர அட்டவணையிலேயும் இந்த மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். இதேவேளை இந்தியாவின் உதவியினை கேட்டிருக்கின்றோம் அப்படி என்று சொல்லி ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். காணாமல் போன 4 மீனவர்களை தேடுவதற்கு பருத்தித்துறை கடலிருந்து மீன்பிடிக்க சென்று வார காணாமல் போனவர்களை தேடுவதற்கான உதவியை இப்பொழுது நாடியிருக்கின்றோம். சர்வதேச கடலில் தேடுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் குறிப்பிட்டிருக்கின்றார். தையட்டை விகாரைக்கு முன்பாக நேற்றைய நாளில் காணிகளை மீள கையளிக்க கோரி போராட்டங்கள் காணி உரிமையாளர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள தனியார் காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீள கையளிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் இப்போராட்டத்தை காணி உரிமையாளர்கள் முன்னெடுத்து வருகின்ற இதில் நேற்றைய நாளில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. 9:53 இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகிறது. நாளைய நாள் 21 டிகிரி செல்சியஸ். இது ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலை.

0: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும், மழையாய் பொழியும் என்றென்றும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663, 647 ஓ மை ஹோம்.
2: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebe, 437-477-7960.
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே, ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா, மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.
6: ஹைஃபை பார்பர்ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர்ஷாப். Ramesh, 437-243-1719, 437-243-1719.
7: MJS Gold House.
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS, 416-299-1630.
7: MJS Gold House.
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.

என்பது 24 டிகிரி செல்சியஸாக இருக்க போகிறது. முற்று முழுதாக சூரியனை கண்டுகொள்ளுகின்ற ஒரு நாள் இன்றைய நாளாக இருக்கும். இந்த வாரமும் அவ்வாறே அமைய காத்திருக்கின்றது. நாளைய நாள் 21 செவ்வாய் 25 டிகிரி செல்சியஸாக உணரப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. இரவு வெப்பநிலையில் வீழ்ச்சி ஏற்படுகின்றது. 11 டிகிரி செல்சியஸாக இருக்கும். மாலை 21 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்று சொல்லியும் இப்போதைக்கு எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் மாற்றம் இல்லை என்று சொல்லியும் இப்போதைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக நின்றிருக்கலாம். யூடியூபில் காணொலிகளாக இஸ்டெஃப்எம் 102.7 காத்திருக்கின்றது. எங்களை தொடர்பு கொள்ள 416-8241212 மின்னஞ்சலூடாக தொடர்பு கொள்ள இஸ்டெஃப்எம் 102.7 gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 11 மணி வரை வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுது இளங்கரித்துக் கொண்டிருக்கிறது. செய்திகள், புதினங்கள், ஊக்கம் தருகின்ற கூற்று, அது மட்டுமல்லாமல் பாடல்கள் இப்படி என சொல்லி என காலை பொழுதின் மூட் செட்டிங்காக உங்களை நாங்கள் மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் என்ன விடயம் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம், ஊக்கம் தருகின்ற விடயமாக என்று சொல்லி சொன்னால், இந்த மின் விளக்கு அதே நேரம் லேசர் கதிர்களை வைத்து வாழ்க்கையின் தாற்பரியம் ஒன்றை உங்களுக்காக ஞாபகம் ஊட்டிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சிதறல்கள், எண்ண சிதறல்கள், நாங்கள் செய்கின்ற வேலைகள் எல்லா இடத்திலுமே கால் வைக்கிறேன் சொல்வாங்க. ஒரு இடத்துலயுமே போய் சேர மாட்டோம். எல்லா வழியும் தேடிக்கொண்டிருந்தால் ஒரே ஒரு வழியில் நாங்கள் பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த இலக்கை அடைய முடியும் என்று சொல்வார்கள் முதலாளர்கள். அப்படி இந்த மின்விளக்கு வந்து அறை முழுவதையும் ஒளிரச் செய்கின்றது. அது அழகாக இருக்கும். அதனால் ஒளி எல்லா திசைகளிலும் கிடைக்கின்றது. ஒரு ஒரு கிவராக இருந்துட்டு போகுது. ஆனால் ஒரு லேசர் என்பது அதுவும் ஒரு ஒளிதான். மின்சக்தியிலிருந்து அந்த ஒளியை மாற்றுகின்றது. ஆனால் அது தன்னுடைய சக்தியை என்ன செய்கின்றது அப்படி என்று சொல்லி சொன்னால், ஃபோக்கஸ் ஓரியன்ட், ஒரே இடத்தில் ஒரே புள்ளியில் அதை குவிய வைக்கின்றது. அதனால் தான் அதை இரும்பை கூட வெட்டுவதற்கான அந்த வலுவினை பெற்றுகின்றது. வாழ்க்கை இதுபோலதான் எங்களிடம். பலரிடம் பல திறமைகள் இருக்கின்றன, கனவுகள் இருக்கின்றன, நல்ல மனம், மிகப்பெரிய ஆற்றல் இருக்கும். ஆனால் எல்லா இடத்திலும் அது சிதறிக் கொண்டிருந்தால் அது வரும் ஒளியாகவே இருந்துவிட்டு போகின்றது. உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விடயமாக அது மாறிக்கொண்டிருக்கின்றது. நாள் முழுவதும் நீங்கள் ஏதோ பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு வெறுமையான உணர்வை உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். அது சோர்வு அல்ல, கவனச்சிதறல் என்று சொல்லப்படுகிறது. மனம் ஒவ்வொரு சத்தத்தை கேட்கும் போது உங்களுடைய ஆன்மா தன்னுடைய குரலை இழக்க தொடங்குகின்றது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை வெல்லவில்லை, நம்முடைய சிதறிய கவனம்தான் அதை பலவீனப்படுத்துகின்றது. ஆகையால் எல்லோரையும் எப்போதும் கவரமிச்சுக் கொள்ளாதீர்கள். என்ன செய்யணும் என்று சொல்லிச்சுன்னா, எல்லா பாதையிலுமே நடப்பதற்கான முயற்சிக்காதீர்கள். ஒரு நோக்கம், ஒரு கவனம், ஒரு உண்மையான திசை, அதுவே அந்த சாதாரண ஒளியை உலகத்தை மாற்றும் சக்தியாக வாறு மாற்றுகின்ற அந்த லேசர் கதிர்வீச்சாக. அதே போன்று கவனம் கொண்ட ஒளி மட்டும்தான் இருளை தாண்டியும் செல்ல முடியும். அந்த இருளை கிழித்துக் கொண்டு செல்கின்ற சூரியனை போன்று அந்த ஒளிக்கீற்றுகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், உங்களுடைய கவனத்தை ஒரே இடத்தில் எப்பொழுதுமே வைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த நாளில் உங்களை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்ற விடயம்.

பத்து மணி 13:20 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. 24 இன்றைய நாளின் மதியமாக இருக்க போகிறது. இன்று மாலை 21, இரவு 10 டிகிரி செல்சியஸ், நாளை காலை 17 டிகிரி செல்சியஸ். காலை பொழுது வீக்கெண்ட் விடுஞ்சாச்சு இருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க மலைக்கோட்டை லெபனானிடமிருந்து இஸ்ரேல் கைப்பற்றியிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. லெபனானினுடைய தெற்கு பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த சிறப்புமிக்க கோட்டை, இது வந்து ஃபோர்வோர்ட் கோட்டை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றது. 900 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக இருக்கின்றது. இஸ்ரேல் ராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் இதனை கொண்டு வந்திருப்பதாக அறிவித்திருக்கின்றது. இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது இந்த போரை தொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு ஆதரவாக லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது. பதில் தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. லெபனான் முக்கிய நகரமாக இருக்கின்ற நபேடியா அருகே இருக்கின்ற இந்த சிறப்புமிக்க கோட்டை தான் இப்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. 12ஆம் நூற்றாண்டில் சிலுவை போர்க்காலத்தில் இந்த கோட்டை கட்டப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. 82 லெபனானுடன் நடந்த போரில் இக்கோட்டையை இஸ்ரேல் கைப்பற்றி தன்னுடைய ராணுவ தளமாகவும் பயன்படுத்தி வந்த ரீதியில் 2000 ஆண்டு இஸ்ரேலிய படைகள் லெபனானிலிருந்து முழுமையாக விலகிய போது இந்த கோட்டையை விட்டு வெளியேறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. 26 ஆண்டு காலத்துக்கு பின்னர் மறுபடியும் இப்போது இந்த கோட்டை கைப்பற்றப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் குறிப்பிட்டிருக்கின்றது. இதே நேரம் அமெரிக்காவினுடைய ஆளில்லா விமானம் ஒன்றை, ட்ரோன் ஒன்றை தாங்கள் சுட்டுவீழ்த்தியிருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. அதே நேரம் ஹார்முஸ் நீரிணை பகுதியிலும் இப்போது கட்டுப்பாடுகளை தாங்கள் தீவிரப்படுத்தியிருப்பதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய MQ-1 ரக ட்ரோன் விமானத்தையே தங்களுடைய வான்வழி பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்ததாக ஈரான் தாங்கள் சுட்டுவீழ்த்தியிருப்பதாக அறிவித்திருக்கின்றது. பிரான்சில் கால்பந்தாட்ட கொண்டாட்டத்தின் போது வெடித்த மோதலினால் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஐரோப்பாவின் மிகப்பெரிய கால்பந்து தொடரான சாம்பியன் லீக் இறுதிப் போட்டி நேற்று இரவு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஹங்கேரியில் நடைபெற்ற இந்த போட்டியில் 5வது நிமிடத்தில் ஆர்சனலினுடைய ஹை ஹேவர்ட்ஸ் அவர்கள் கோல் அடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் இந்த பிரான்ஸ் முழுவதும் கால்பந்து ரசிகர்கள் காவல்துறைக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் தான் 400க்கும் மேற்பட்டவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சாம்பியன் லீக் இறுதிப் போட்டியில் ஆர்சனலுக்கு எதிராக ஆட்டத்தில் பாரிஸ் சென் ஜெர்மன் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கொண்டாடக்காரர்கள் ரசிகர்கள் விளையாட்டு மைதானத்திலேயே பட்டாசுகள் வெடித்து கொண்டாடிய போது வாகனங்களுக்கும் தீ வைத்து எரித்தார்கள். அப்போதுதான் இந்த மோதல் வெடித்ததாக பிரான்ஸ் ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கின்றன. எல்லைகளை மூடும் நடவடிக்கையினை மறுபரிசீலனை செய்யுமாறு உலக சுகாதார அமைப்பு கோரிக்கை விடுத்திருக்கின்றது. குறிப்பாக காங்கோ குடியரசு மற்றும் அதன் அண்டை நாடான இருக்கின்ற உகாண்டாவில் பரவி வருகின்ற எபோலா தொற்று காரணமாக அந்த நாடுகளுக்கு எதிராக பயணத்தடை விதிப்பது மற்றும் எல்லைகளை மூடுவது தொடர்பில் இனிய நாடுகள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என சுகாதார அமைப்பு வலியுறுத்தியிருக்கிறது. இந்த பயணக்கட்டுப்பாடுகள் நம்பிக்கையையும் வெளிப்படைத்தன்மையையும் சீர்குலைக்கக்கூடும் என்று சொல்லியும், ஒரு திறமையான பொது சுகாதார நடவடிக்கைக்கு இவை இரண்டும் அவசியமானவை என்று சொல்லியும் WHO இப்பொழுது குறிப்பிட்டிருக்கின்றது. 10:16 குஜராத் டைட்டன்ஸ் தன்னுடைய 1வது விக்கெட்டை இழந்திருக்கின்றது. இப்போது 2.3 ஓவர்கள் பந்து பரிமாற்றத்தில் 23 ஓட்டங்களை பெற்ற வேளையில் 1வது விக்கெட் இழக்கப்பட்டிருக்கிறது. அணியின் தலைவர் ஷுமின் கில் ஆட்டமிழந்திருக்கின்றார். 8 பந்துகளில் 10 ஓட்டங்களை பெற்றிருந்த ரீதியில் இவர் ஆட்டமிழந்திருக்கின்றார். ஹேசல்வூட் வீசிய பந்து வீச்சில் குறிப்பாக அணியின் தலைவர் RCB-னுடைய பட்டிட்டாரிடம் பிடி கொடுத்து இவர் ஆட்டமிழந்திருக்கின்றார். துருப்பிடுதாட முற்பட்ட வேளையில் இதுவரை குஜராத்தை பொறுத்தவரையில் 23 ஓட்டங்கள் பெற்றிருக்கின்றது. ஆடுகளத்தில் நிஷாந்த் சிந்து 1 ஓட்டத்தோடு, மறுமுனையில் சாய் சுதர்ஷன் 7 பந்துகளில் 9 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். 2-4 ஓட்டங்கள் இடங்களாக புவனேஸ்வர் குமார் 1 ஓவர் பந்து வீசி 5 ஓட்டங்களை கொடுத்திருக்கின்றார். ஜோஸ் ஹேசல்வுட் இப்போது தன்னுடைய 1வது ஓவரை வீசிக் கொண்டிருக்கின்றார். 5 பந்துகளில் வீசப்பட்டிருக்கின்றன. 5 ஓட்டங்கள் இதுவரை வழங்கப்பட்டிருக்கின்றது. 1 விக்கெட் ஷுமன் கில்லுடைய விக்கெட்டையும் அவர் பெற்றிருக்கின்றார். எனவே குஜராத் டைட்டன்ஸ் RCB-க்கு எதிராக இப்போது துருப்பிடித்தாடிக் கொண்டிருக்கின்றது. இதுவரை நடந்து முடிந்திருக்கின்ற IPL போட்டிகளை பொறுத்தவரையில் சென்னை 5 முறை, மும்பை இந்தியன்ஸ் 5 முறை கிண்ணங்களை சுவீகரித்திருக்கின்றது. சென்னை 2010, 2011, 2018, 2021, 2023ஆம் ஆண்டு இறுதியாக IPL கிண்ணத்தை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரையில் இதுவரை 5 முறை கிண்ணங்களை சுவீகரித்திருக்கின்றது. 2013, 2015, 2017, 2019, 2020ஆம் ஆண்டு இந்த கிண்ணங்களை சுவீகரித்திருந்தது. அதே நேரம் குஜராத் டைட்டன்ஸ் 2022ஆம் ஆண்டு கிண்ணத்தை சுவீகரித்திருக்கின்றது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 2012, 2014, 2024ஆம் ஆண்டு 3 முறையும், அதே நேரம் ராஜஸ்தான் ராயல்ஸ் 2008ஆம் ஆண்டு 1 முறையும்,
சன்ரைசர்ஸ் 2016 ஒரு முறையும், அதே நேரம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 2025 கடந்த ஆண்டு கிண்ணத்தை சுவீகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே 2025 பெற்ற கிண்ணத்தை தொடர்ந்து வைத்திருப்பதா, அல்லது 2022 குஜராத் டைட்டன்ஸ் பெற்றுக்கொண்ட கிண்ணத்தை மீண்டும் வழங்குவதா என்கின்ற ஒரு போட்டி இன்றைய நாளின் இறுதிப் போட்டியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 3 ஓவர்கள் நிறைவு பெற்றிருக்கிறது, 24 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. 1 விக்கெட்டை இழந்து குஜராத் டைட்டன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிராக

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹா பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
6: August 2026 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. August 1 முதல் 9 வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. July 21 முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ், 6478523141.
0: என்றும் இசையுடன் இஸ்ட் எஃப்எம் உங்களுடன், 102.7.

பத்து மணி 33 நிமிடம். இரண்டாவது விக்கெட்டும் விளக்கப்பட்டிருக்கின்றது. குஜராத் டைட்டன்ஸினுடைய அடிக்களத்தில் இப்போது 40 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. 41 ஓட்டங்கள், 2 விக்கெட்டுகளை இழந்து குஜராத் டைட்டன்ஸ் RCBக்கு எதிராக. இறுதியாக சாய் சுதர்ஷன் 12 ஓட்டங்களோடு 12 பந்துகள் எதிர்கொண்ட ரீதியில் ஆட்டம் இழந்து வெளியேறியிருக்கின்றார். நிஷாந்த் சிந்து 11 ஓட்டங்களோடும் அவரோடு இணைந்திருக்கின்றார். ஜோஸ் பட்லர் இப்போது 5 ஓட்டங்களோடு ஆடிக்கொண்டிருக்கின்றார். ரஷீக் சலாம் பந்து வீச ஆரம்பித்திருக்கின்றார். ஜோஸ் ஹேசல்வுட் 2 ஓவர்கள் பந்து வீசியிருக்கின்றார். 15 ஓட்டங்களை கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 5.6 ஓவர் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. 45 ஓட்டங்கள் இதுவரை பெறப்பட்டிருக்கிறது. 2 விக்கெட்டுகளை இழந்து குஜராத் டைட்டன்ஸ் சார்பாக. ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றில் என் வீக்கெண்ட் முடிஞ்சாச்சூர் இணைந்திருக்கின்றோம். கொலம்பியா தன்னுடைய தேர்தலை இன்றைய நாளில் எதிர்கொள்ளுகின்றது. குறிப்பாக கொலம்பியாவினுடைய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்றைய நாளில் இடம்பெறுகின்றது. இந்த தேர்தலின் ஊடாக அமெரிக்காவுடன் ஒரு புதிய உறவினை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு உருவாகும் அப்படி என்று சொல்லி பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய நாளில் குறிப்பாக இந்த லெப்ட் விங் பிரசிடண்டாக இருக்கின்ற குஸ்டபோ பெட்ரோவுக்கும் அதே நேரம் டொனால்டு ட்ரம்பினுடைய ஆதரவை பெற்றிருக்கின்ற இன்னொருவருக்கும் இடையிலான ஒரு தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் பார்க்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. போதைப் பொருள் கடத்தல் இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் குறித்து அமெரிக்கா தொடர்ச்சியாக பேசி வருகின்றது. குஸ்டபாவினுடைய அரசுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லி வருகின்ற ரீதியில் இந்த அரசியலமைப்பு சட்டம் பெட்ரோ மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதை தடை செய்கின்றது. ஆனால் அவர் இவான் பெசரவுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார். அவரை எதிர்த்து வலதுசாரி வேட்பாளராக இருக்கின்ற அபல்டா டீலாவும் பழமைவாத செனட்டர் பலோமோ வலன்சியாவும் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. லத்தீன் அமெரிக்க நாடு இந்த நாடுகளுடன் தன்னை இணைத்துக் கொள்ளும் என்பதை அதிகரித்து வரும் வன்முறைக்கு மத்தியில் போதைப்பொருள் கும்பலை எவ்வாறு கட்டுப்படுத்துவது தொடர்பாக இந்த தேர்தல் ஒரு தெளிவான நோக்கத்தை தரும் அப்படி என்று சொல்லி இப்போது எதிர்பார்க்கப்படுகின்றது. 10:35 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் காலை காற்றலையின் இது வீக்கெண்ட் விடுஞ்சா சொல்லித்துக் கொண்டிருக்கின்றது.

0: one only, Weekend Wonder. Weekend East FM. Where are
1: you? Weekend East FM.
0: 102.7. Weekend East FM. The greatest radio
2: station. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. Ilavasa aalosnegalukku 416-299-1020.
6: அருள்மிகு கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் மற்றாப்பளை கண்ணகியம்மன் பொங்கல் விழா June 1st திங்கட்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு அம்பாளுக்கு அபிஷேகம், பிற்பகல் 5 மணிக்கு வெளிவீதியில் பொங்கல் ஆரம்பம், பிற்பகல் 7:30 மங்கள தீபாராதனை, வாத்திய இசை அம்பாள் உள்வீதி வெளிவீதி உலா. வெளிவீதியில் பொங்கல் மற்றும் நேர்த்திக்கடன் செய்ய விரும்பும் அடியவர்கள் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளவும். சீலன் 416-318-7875, தர்மினி 647-5795-96-02. பொங்கலுக்கு தேவையான அனைத்து ஒழுங்குகளும் செய்து தரப்படும். ஐயப்பன் ஆலய தொலைபேசி இலக்கம் 416-321-6104.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
7: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
7: 416-461-6401.
8: Subhra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656-416-908-5656.
9: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM
10: 102.7.

10:47, 3rd விக்கெட்டையும் குஜராத் டைட்டன் இழந்திருக்கின்றது. நிஷாந்த் செத்து 20 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து செல்கின்றார். வாஷிங்டன் சுந்தர் ஆடுகளத்தில் இப்பொழுது ஜோஸ் பட்லரோடு இணைந்து துருப்பிடித்த ஆடு 59 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. 3 விக்கெட்டுகளை இழந்து 9 ஓவர்கள் நிறைவு பெற்றிருக்கின்றது. குஜராத் டைட்டன் சார்பாக சராசரி ஓட்டு வீதம் என்பது 6.55 ஆக இருக்கின்றது. இதே நேரம் இவ்வாறான ஓட்டு வீதத்தில் சென்றால் இது பெறுகின்ற எண்ணிக்கை இன்னிங்ஸ் நிறைவில் 167 ஆக இருக்கும் அப்படி என்று சொல்லி இப்போதைக்கு கணிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் குஜராத் டைட்டன்ஸை பொறுத்தவரையில் துருப்பிடித்து ஆடக்கூடியவர்கள் அணியில் இருக்கின்றார்கள். அடுத்தடுத்து வர இருக்கின்றவர்கள் தான் இனி தீர்மானிக்கின்ற ஒரு போட்டியாக மாறப்போகின்றது. இதேவேளை வாஷிங்டன் சுந்தர் ஜோஸ் பட்லருடைய இணைப்பாட்டம் தொடர்ந்து அணிக்கு வலுச்சேர்க்குமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு சரியான ஒரு இலக்கினை அது போடக்கூடியதாக இருக்கும் அல்லது எட்டக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஜேசன் ஹோல்டர், ராகுல் டிபேட்டியா, ரஷீக் கான், ரபேடா ஆகியோர் இருக்கின்றார்கள் அடுத்து துருப்பிடித்து ஆடுவதற்காக. பிற்பாடு பந்துவீச்சாளர்கள் அர்ஷத் கான் மற்றும் முகமது சிராஜ் ஆகியோர் இருக்கின்றார்கள். மறுமுனையில் மிகச்சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியினுடைய பந்து வீச்சாளர்கள். தலா ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருக்கின்றார்கள். புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹேசல்வுட் மற்றும் ரஷிக் சலாம் ஆகியோர், குருநாள் பாண்டியர் 2 ஓவர்கள் பந்து வீசியிருக்கின்றார். 9 ஓட்டங்களை கொடுத்திருக்கின்றார். மொத்தமாக 59 ஓட்டங்களை குஜராத் டைட்டன்ஸ் இன்றைய நாளின் IPL இறுதிப் போட்டியில் பெற்றிருக்கின்றது. இந்த கனடாவினுடைய ரெசஷன் தொடர்பாக கடந்த 2 நாட்களாக பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. பொருளாதாரத்தினுடைய மந்த நிலை என்பது உண்மையானது, தரவுகள் தகவல்கள் இதைத்தான் சொல்லுகின்றன. எனவே ஒரு அவசரமான இது தொடர்பான விவாதத்துக்கு கனேடிய நாடாளுமன்றம் தயாராக வேண்டும், அரசாங்கம் தயாராக வேண்டும் அப்படி என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் இன்று காலை எழுதியிருக்கின்ற பிரதமர் மாகாணிக்கு எழுதியிருக்கின்ற கடிதத்தில் தெரிவித்திருக்கின்றார். பிஏ பொலிவ் அவர்கள் இந்த வேண்டுகோளினை விடுத்திருக்கின்றார். G7 நாடுகளில் மிக வேகமாக வளரும் பொருளாதாரத்தை வழங்குவதாக வாக்குறுதி அளித்தீர்கள். ஆனால் கனடாவினுடைய பொருளாதாரம் மந்தநிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இது தொடர்பான வாதம் அவசரமாக தேவை அப்படி என்று சொல்லி அவர் இப்போது குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த விடயத்தோடு இன்றைய நாளின் காலை பொழுதின் வீக்கெண்ட் விடிஞ்சாச்சும் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கோகுலன் மற்றும் சஹானா விடைபெற்றுச் சொல்லும் நான் என்ன நிமிடம் செல்வேந்திரன் சஞ்சீவன். இனிமையான காலை வணக்கம் நேர்களே.

0: இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ. உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
1: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ, 6479804779 6479804779.
2: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், 10-865 பேவியூ அவென்யூ, 905-883-9109.
3: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
4: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
3: Business vaithirupor matrum business aarambipporukana business loan and business line of credit.
5: 10% down udan commercial mortgage.
3: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
6: Commerce Ventures, 416-457-0651.
5: 416-457-0651. Some conditions may apply.
7: Dream Door Inc. Shyamin Pradana Anusaraniyal Canadian TMS VS Devendranin Raja Geeta Edirvarum June Madam 6th Thigadi Mali 6:30 Maniki Chinese Cultural Center Mandapathil Harihara Sudan
8: Uga Color Rippan
7: Suresh
9: Sangeetha Megham
7: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 Notes இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
10: என்ன யோசினை?
11: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
10: அம்மா பவுண்ட் ப்ரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
12: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
13: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
14: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா?
2: திரைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடுவோம்.
0: அரங்கங்கள் அதிர, கரகோஷங்கள் ஒலித்திட, திரையில் ரசித்த திறமைக்கு ஒரு மேடை. ரெட் கார்பெட்,
3: திரைப்பிரபலங்கள் கரை தொட்ட கதை,
4: நீங்கள் திரையில் ரசித்து நகைத்த நகைச்சுவை காட்சிகள்,
3: அதிரடி காட்சிகள்,
4: கண் கலங்க வைத்த திரை காட்சிகள்,
3: மனுத்தியாள கேள்வி,
4: பிரபலங்களின் நேர்காணல்கள்.
5: Kill them with your success, bury them with your smile.
6: பாட்டு
3: நன்றி சஞ்சீவன். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். வணக்கம் சஹானா.
7: வணக்கம் கோகுலன், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நானும் நலமா இருக்கிறேன்.
3: அதே நலம் அதே உற்சாகத்தோடு நீங்களும் எங்களோடு இரண்டு மணித்தியாலம் இணைந்திருக்க முடியும். என்ன விஷயத்தோடு பாத்தீங்கன்னா, ரெட் காபெட் நிகழ்ச்சி இன்றைய நாளும் எங்களோடு சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. தொடர்ந்து ஒரு மணி வரை நீங்களும் ரெட் காபெட்டோடு இணைந்திருக்க முடியும். 20 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை காணப்படுகின்றது. 20 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சூரிய வெளிச்சம் முகில் கூட்டம் நிறைந்த ஒரு காலை பொழுதாக இன்றைய நாளின் காலை பொழுது காணப்படுகின்றது. இன்றைய நாளின் பகல் பொழுது 25 டிகிரி செல்சியஸ், மாலை பொழுது 21 டிகிரி செல்சியஸ், இரவு பொழுது 12 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை காணப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நல்ல காலநிலையுடன் கூடிய ஒரு வீக்கெண்டா இன்றைய நாள் காணப்படுகின்றது.
7: நிச்சயமாக. அதே மாதிரி நீங்களும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கேட்டுக்கொள்ள eastfm.ca வழியாகவும், அதே வழியில் உங்கள் போனில் ஆப்பாக கூட டவுன்லோட் செய்து எங்கிருந்தாலும் எந்த நேரமும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக eastfm தமிழ் எனும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் eastfm 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 4168241212, அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
3: நாளையால் ஜூன் மாதம் 1ஆம் தேதி புதிய மாதம் பிறக்க காத்திருக்கின்றது. இந்த புதிய மாதத்தில் வந்து எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றங்களும் இல்லை என்றதும் சொல்லப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. என்று இருக்கின்றது போலதான் நாளைய நாளின் எரிபொருளின் விலையும் காணப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து ஒரு மணி வரை ரெட் காபெட்டோடு இணைந்திருக்க முடியும். இன்றைய நாளில் நாங்கள் யாரை அழைத்து வந்திருக்கின்றோம் என்றால், தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒருவர் என்று சொல்லலாம். உதவி இயக்குநராக இருந்து இயக்குநராக வளர்ந்து அதன் பின்னர் தொடர்ச்சியாக நடிகர், அதே நேரத்தில் திரைப்படத்தில் நடிகராக மட்டுமல்லாது இயக்குனர், அதே நேரத்தில் நடிகராக தன்னுடைய படங்கள் மட்டுமல்லாது மற்ற படங்களையும் வந்த ஒருவராக இருக்கின்றார். அது மட்டுமல்லாது ஸ்கிரீன் ரைட்டர், இவற்றோடு ப்ரொடியூசர் என்று பல்வேறு விடயங்களை தமிழ் சினிமாவில் செய்து சாதித்து காட்டியிருக்கின்ற ஒருவரு தான் இணைந்திருக்கின்றோம்.
7: ஆமா, இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் யார் என்றே நாங்கள் கேட்டு விடலாம். தொடர்ந்து மனிதங்கள் ஈஸ்டர் தமிழுடன்.
3: நேற்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடிய மிக முக்கியமான ஒருவரை தான் நாங்கள் இன்றைய நாளில் அழைத்து வந்திருக்கின்றோம். மே மாதம் 30ஆம் தேதி யார் பிறந்த நாளை கொண்டாடினார் என்று பார்த்தீங்கன்னா, கே எஸ் ரவிக்குமார் தான் பிறந்த நாளை கொண்டாடியிருந்தார். அவரை பற்றி தான் இன்றைய நாளை நிகழ்ச்சி பேசிக்கொள்ள காத்திருக்கின்றது. கே எஸ் ரவிக்குமார் என்று சொல்கின்ற பொழுது, இந்த 90s kids திரைப்படம் என்று வருகின்ற பொழுது, கூடுதலாக திரையரங்குக்கு சென்று பார்த்த பல்வேறு திரைப்படங்களை தந்த இயக்குநராக இருக்கின்றார் என்றது அண்மையில் இந்த படையப்பா ரீ ரிலீஸ் வந்த பொழுது கூட தொடர்ச்சியாக பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு.
7: ஆமா, நிச்சயமாக. நீங்க சொன்ன மாதிரி இந்த 90s வந்து தொடக்கத்துல வந்து சாமானிய குடும்ப கதைகளுடன் தொடங்கி 2000s பார்க்கும் பொழுது தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட கமர்ஷியல் படங்களின் முகவரியாக மாறி, இன்றும் கூட நிறைய திரைப்படங்களில் வந்து குணச்சித்திர நடிகராகவும் கே எஸ். ரவிக்குமார் வந்து நடித்து வருகின்றார். அதனால் தமிழ் திரையுலக வரலாற்றில் பார்க்கும் பொழுது ஒரு கமர்ஷியல் மாஸ்டர் என்றுதான் அவர் வந்து பார்க்கணும். என்னென்ன வந்து நிறைய இந்த கமர்ஷியல் மூவிஸாக இருக்கட்டும், குடும்ப படங்கள் கூட இன்றைய கூட ஒருக்கா பார்த்த படம் திரும்ப பார்க்கணும்னு தோன்றது வந்து அவருடைய படங்களாகத்தான் இருக்கும்.
3: நிச்சயமா, அந்த குடும்ப படங்களில் கூட கமர்ஷியல் சார்ந்த விடயங்கள் அப்படி இல்லாட்டி நிறைய விடயங்களை உள்ளடக்கி கொஞ்சம் வித்தியாசமாக படங்களை தந்த மிக முக்கியமான இயக்குநர் என்று சொல்லலாம். சூப்பர் ஸ்டார், உலக நாயகர் என்று சொல்லி மிக முக்கியமான கதாநாயகர்களை வைத்து படங்களை ஆரம்ப காலத்திலேயே தந்து கொண்ட ஒரு இயக்குநராக இருக்கின்றார். இவரை பற்றி தான் இன்றைய நாளின் நிகழ்ச்சியை பேசிக்கொள்ள காத்திருக்கின்றது.

0: எஃப்எம் 102 தசமேலின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். தசவுதாரம் திரைப்பட பாடலோடு நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்கின்றது. உலக நாயகன் என்று சொல்லி அந்த பாடலும் சென்றிருந்தது. அந்த உலக நாயகனே வைத்து தசவுதாரம் என்ற திரைப்படத்தின் ஊடாக 10 கேரக்டர்ஸை ஒரே படத்தில் தந்த கே எஸ் ரவிக்குமார் ஸ்பெஷலாகத்தான் இன்றைய நாளின் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது.
1: ஆமாம், கே எஸ் ரவிக்குமார் அவர்களுக்கு சிறு வயது முதலே சினிமா மீது அலாதி பிரியம் இருந்ததாம். திரைத்துறையில் தான் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆரம்பத்தில் சிறிய நாடகங்களை வந்து இயக்கியதாக தெரிய வருகிறது. பின்னர் 1980களின் இறுதியில் தமிழ் சினிமாவின் முன்னணி கமர்ஷியல் இயக்குநராக உருவெடுத்த விக்ரமனிடம் உதவி இயக்குநராக அவர் வந்து சேர்ந்திருக்கிறார். அதுக்கு பிறகுதான் விக்ரமனின் மெகா ஹிட் திரைப்படமான புது வசந்தம் திரைப்படத்தில் இணை இயக்குநராக பணியாற்றி ஒரு படத்தை எப்படி திட்டமிட்டு பட்ஜெட்டுக்குள் எடுக்க வேண்டும் என்ற வித்தியை வந்து அவர் கற்றுக்கொண்டார் என்று கூட நிறைய நேர்காணல்களில் வந்து அவர் சொல்லியிருக்கிறார்.
0: அப்படி அந்த உதவி இயக்குநராக சென்றது கூட நிறைய இடத்துல ஆக்சிடென்டா தான் நான் இதுக்குள்ள போனான் நிறைய இடத்துல பதிவு செய்திருக்கின்றார். அதை கூட நாங்கள் சொல்ல மறந்த கதையினூடாக தர காத்திருக்கின்றோம். ஆரம்பத்தில் இருந்தே நிறைய படங்கள் தொடர்ச்சியாக கற்ற அனுபவங்களை தன்னுடைய உதவி இயக்குனர் பயணத்திலிருந்து இயக்குநராக வந்த பின்னர் தொடர்ச்சியாக நிரூபித்து காட்டியவருவராக இருக்கின்றார். அவரோடு தான் இன்றைய நாளின் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றது. இனிமையான பாடல்கள் நிறைவேறுகின்றது. தொடர்ந்தும் நீங்களும் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். ஐபிஎல் 2026 இறுதிப் போட்டி இன்றைய நாளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதுகின்ற போட்டியாக இன்றைய நாளில் இறுதிப் போட்டி நடைபெறுகின்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் RCB வந்து முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்திருக்கின்றது. முதலில் துடுப்படுத்தாடுகின்ற குஜராத் டைட்டன்ஸ் அணி இதுவரை 4 விக்கெட்டுகளை இழந்து 99 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. 14 ஓவர்கள் நிறைவில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து முடிந்திருக்கலாம். நீங்களும் 1 மணி வரை ரெட் கார்பெட்டோடு.

0: சிலுசிலுன்னு காத்து, மனசுக்கு இதமான பாட்டு, ரெண்டும் போதும். நம்ம நால அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
7: 416-906-4599.
8: அவ்வளவு சந்தோஷம்.
9: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
10: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே 416-291-3232.
11: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
2: உதயன் சர்வதேச விருது விழா வளமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நெகட் அவென்யூ தி எஸ்டேட் பேங்க் ஈவெண்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 416-752-1524 அல்லது 647-854-8384.
12: விவாஹா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொராண்டோ.
13: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ.
12: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொராண்டோ.
13: அழகு அழகு 647-787-3784.
14: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே
15: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
16: திரை நட்சத்திரங்கள் தாம் கரை கண்ட கதை சொல்லும் சொல்ல மறந்த கதை,
17: சொல்ல மறந்த கதை.
18: 1990 புரியாத புதிர் திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகி தற்போது ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசனின் மனதிற்கு நெருக்கமான இயக்குநராக வலம் வந்து கொண்டிருப்பவர் KS ரவிக்குமார். கிராமத்து படம், குடும்ப படம், நகைச்சுவை படம் என்று வெவ்வேறு பரிணாமங்களில் படங்களை எடுத்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றவர். இவர் இயக்கத்தில் வெளியான சேரன் பாண்டியன், நாட்டாமை, ஊர்மரியாதை போன்ற திரைப்படங்களுக்கு மக்கள் மத்தியில் கிடைத்த வரவேற்பு அவரை முன்னணி கதாநாயகர்களின் விருப்ப இயக்குநராக மாற்றியது. ரஜினிகாந்தை வைத்து முத்து திரைப்படத்தையும், கமல்ஹாசனை வைத்து அவ்வை சண்முகி திரைப்படத்தையும் முதன் முதலாக இயக்கி தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் இயக்குநர்கள் பட்டியலில் இடம் பிடித்தார் KS ரவிக்குமார். ரஜினிக்கு படையப்பா, லிங்கா, கமலுக்கு பஞ்சதந்திரம், தசாவதாரம், அஜித்துக்கு வில்லன் என்று பல வசூலை குவிக்கும் படங்களை இயக்கும் வாய்ப்பு KS ரவிக்குமாருக்கு கிடைத்தது. KS ரவிக்குமாரின் தந்தை பெரிய தொழிலதிபராக இருந்ததால் உதவி இயக்குநராக இருந்த காலத்தில் அப்போது இருந்த மற்ற உதவி இயக்குநர்கள் போல பொருளாதார ரீதியாக KS ரவிக்குமார் கஷ்டப்படவில்லை. விக்ரமன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படமான புதுவசந்தம் திரைப்படத்தில் இணை இயக்குநராக பணியாற்றிய KS ரவிக்குமார் திரைப்படம் இயக்கும் வாய்ப்பினை தேடிய நேரம் அது. அவருக்கு பட தயாரிப்பாளர் RB சௌத்ரி ஒரு புதிய படத்தை இயக்குவதற்கான வாய்ப்பை கொடுத்தார். அந்த திரைப்படத்தின் பெயர் புரியாத புதிர். சஸ்பென்ஸ் த்ரில்லர் வகை திரைப்படமான புரியாத புதிர் KS ரவிக்குமாருக்கு நேர்மறையான விமர்சனங்களை பெற்றுத்தந்தது. அத்தோடு படம் வணிக ரீதியான வெற்றியையும் பெற்றது. மனைவியை கொடூரமாக வதைக்கும் ஒரு சைக்கோ வேடத்தை ரகுவரனுக்கு கொடுத்திருந்தார் கே எஸ் ரவிக்குமார். அதில் வரும் ஐ நோ என்ற ஒற்றை வசனத்தை மட்டும் ரகுவரனை தொடர்ந்து பேசச் செய்து தனது முதல் திரைப்படத்திலேயே கவனிக்கத்தக்க இயக்குநரானார் கே எஸ் ரவிக்குமார். ஒரு திரைப்படத்தின் வெற்றிக்கு தெளிவான திரைக்கதை இருந்தால் போதும், பட்ஜெட் முக்கியமில்லை என கே எஸ் ரவிக்குமார் நிரூபித்த திரைப்படம் சேரன் பாண்டியன். புரியாத புதிர் திரைப்படத்தில் அறிமுகமானாலும் கே எஸ் ரவிக்குமாருக்கு அடையாளம் தந்த திரைப்படம் என்று சேரன் பாண்டியன் படத்தை தான் சொல்ல வேண்டும். சரத்குமார் முதன் முதலாக நேர்மறை பாத்திரத்தில் நடிக்க சேரன் பாண்டியன் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. கண்கள் ஒன்றாக கலந்ததோ, காதல் கடிதம், சம்பா நாத்து, செல்ல தங்கும் என சேரன் பாண்டியன் படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் அப்போதைய நகர கிராம பேருந்துகளில் இசைக்கு சேரன் பாண்டியனில் ஆரம்பித்த கே எஸ் ரவிக்குமாரின் வெற்றி பயணம் கிராமத்து திரைப்படங்கள் எடுப்பதில் கெட்டிக்காரர் என்று சொல்லும் அளவுக்கு உயர்ந்தது. கே எஸ் ரவிக்குமாரின் 10வது திரைப்படமான நாட்டாமை அவருக்கு மெகா ஹிட் படமாக அமைந்தது. சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனம் ஆர் பி சௌத்ரியின் தயாரிப்பில் சரத்குமார், மீனா, விஜயகுமார், குஷ்பு, மனோரமா, கவுண்டமணி, செந்தில் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இத்திரைப்படம் இன்றளவும் பிரம்மாண்டமான வசூலை குவித்த படங்களுள் ஒன்றாக இருக்கிறது. படத்தின் கதை, வசனங்கள், பாடல்கள் என்று பல அம்சங்கள் நாட்டாமையின் வெற்றிக்கு காரணமாக இருந்தாலும் கவுண்டமணி செந்திலின் நகைச்சுவை காட்சிகள் படத்தின் வெற்றியை பல மடங்கு அதிகரிக்க செய்தது. வயதான காலத்திலும் பெண்களிடம் மட்டும் பேசும் அப்பா செந்தில், மகன் கவுண்டமணிக்கு கடைசி வரை அவரது அம்மா யார் என கூறாமல் அலைக்கழித்துக் கொண்டே இருப்பார். இந்த காமெடி ட்ராக் பெரிதும் ரசிக்கப்பட்டது.
4: காடு வாவாங்குது, வீடு போபோங்குது, இந்த வயசுல உனக்கு பொண்ணாடாவேனே,
7: நீங்க என்ன தப்பு எடுத்துக்கிட்டீங்க, இந்த கல்யாணம் எனக்கோ பண்ண, எனக்கு அப்புறம் உங்களை கவனிச்சுக்க ஒரு தாய் வேணுங்கிறதுக்கா பண்ண.
4: இந்த ஆக்டு குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். உன்ன கேப் மாதிரி இருப்பா வெட்டி போடுற,
7: அப்பட வெட்டின பெரிய பாவம்
4: இல்ல, உன்ன வெட்டின பெரிய புண்ணியம்.
7: என்ன வெட்டினீங்கன்னா உங்க அம்மா யாருன்னு தெரியாம
4: போயிடும். இந்த சென்டிமெண்ட்டை சொல்லியே இவன் எஸ்கேப் ஆகிறான்டா.
18: முக்கியமாக நாட்டாமை படத்தில் இடம்பெற்ற கொட்டப்பாக்கும் கொழுந்து வெத்தலையும் பாடல் ஒலிக்காத கிராமங்களே இல்லை என சொல்லும் அளவுக்கு விஸ்வரூப வெற்றியை பெற்றது நாட்டாமை திரைப்படம். நாட்டாமை திரைப்படத்தின் வெற்றி கே எஸ் ரவிக்குமாருக்கு ரஜினிகாந்தை வைத்து முத்து திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பை பெற்றுத் தந்தது.

0: 102 தசமுகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் 11:32. முத்து திரைப்படத்திலிருந்து பாடலை தந்திருந்தோம். தொடர்ச்சியாக கே எஸ் ரவிக்குமார் ஸ்பெஷலாக நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்திருக்கின்றீர்கள். நிறைய விடயங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் காலகட்டம் என்றது மிக முக்கியமான காலகட்டம் என்று சொல்லலாம். தமிழ் சினிமாவில் ஒரு அந்த மாற்றம் என்று வருகின்ற பொழுது சூப்பர் ஸ்டார் அதே நேரத்தில் உலக நாயகன் பற்றி பேசுகின்ற ஒரு காலகட்டம் என்றது மிக முக்கியமான காலகட்டமாக இருந்திருக்கின்றது. த கோல்டன் எரா ஆஃப் தமிழ் சினிமா என்று சொல்லக்கூடிய அளவு நிறைய படங்கள் வந்திருந்தது. எப்படியான காலகட்டத்தில் தான் தமிழ் சினிமாவின் இரு பெரும் துருவங்களான ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இருவரையும் ஒரே நேரத்தில் இயக்கி இருவருக்குமே தலா 4க்கும் மேற்பட்டு மாபெரும் படங்களை கொடுத்த ஒரே இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் என்று சொல்லலாம். பல வெற்றி பெற்ற திரைப்படங்களை பேக் டு பேக் தந்த ஒருவராக கூட இருக்கின்றார்.
1: முக்கியமாக கமலின் அசாத்திய நடிப்பு திறமைக்கு தீனி போடும் வகையில் வசனகர்த்தா கிரேசி மோகனுடன் இணைந்து ரவிக்குமார் உருவாக்கிய படங்கள் என்றும் அழியாதவையாகவே இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோமானால் இந்த அவ்வை சண்முகியாக இருக்கட்டும், கமல் பெண் வேடமிட்டு நடித்த இந்த படம் ஹாலிவுட்டின் மிஸ்ஸஸ் டவுட் ஃபயர் படத்தின் தழுவலாக இருந்தாலும் கூட தமிழ் ரசனைக்கு ஏற்ப நகைச்சுவை ததும்ப உருவாக்கப்பட்ட ஒரு படமாக இருக்கிறது. இன்று வரையுமே வந்து கமல்ஹாசனுடைய ஒரு பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா கட்டாயமாக வந்து அவ்வை சண்முகியுமே வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கும். அதே மாதிரி தெனாலி, பஞ்சதந்திரம் எக்காலமும் ரசிக்கக்கூடிய முழுநீள நகைச்சுவை திரைப்படங்களாக இருக்கிறது. தசாவதாரம் திரைப்படம் கூட கமல்ஹாசனின் 10 முற்றிலும் மாறுபட்ட வேடங்களில் நடித்த இந்த அறிவியல் ஆன்மீக த்ரில்லர் படத்தை வந்து உலகத்தரத்தில் இயக்கிய சாதனை வந்து ரவிக்குமாரே வந்து போய் சேரும்.
0: தொடர்ச்சியாக நீங்களும் 1 வரை ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். IPL 2026 ஃபைனல் இன்றைய நாளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. RCB மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதுகின்ற போட்டியாக இன்றைய நாளின் போட்டி நடைபெறுகின்றது. முதலில் துடுப்பெடுத்து ஆடுகின்ற குஜராத் டைட்டன்ஸ் அணி 17.2 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளிலிருந்து 126 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 1 வரை நீங்களும் எங்களோடு ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50 வீதத்துக்கும் அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
2: Ajax Mitsubishi Spring Mega Sale 2026 Outlander PHEV க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸ் க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் Mild Hybrid பர்ச்சேஸ் களுக்கு $1,000 gift card பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸ் க்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 437-860-7002.
3: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-63.
7: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் டிக்கெட்டுகள் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
8: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

0: மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெற்றிருந்தது. நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம், ரஜினி கமல் என்று வருகின்ற பொழுது அந்த தமிழ் சினிமாவிட கோல்டனரா அது அந்த காலகட்டத்தில் கூட முக்கியமான திரைப்படங்களை கே எஸ் ரவிக்குமார் தந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது அதன் பின்னர் வந்த முன்னணி ஹீரோக்களுடன் கூட தொடர்ச்சியாக படங்களை தந்தவருவராக இருக்கின்றார். விஜயாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அஜித்தாக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், அவர்களுக்கான திரைப்படங்களையும் தந்திருக்கின்றார். மின்சார கண்ணா பற்றி பார்க்கின்ற பொழுது 99 ஆண்டு காலகட்டத்தில் வெளியாகிய திரைப்படமாக இருக்கின்றது. விஜயை வைத்து ஒரு ஜாலியான குடும்ப கதையை இயக்கியிருக்கின்றார் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். அந்த விஜயினுடைய ஆரம்பம், அந்த விஜயினுடைய குடும்ப கதை என்று வருகின்ற பொழுது அதிகமாக பேசப்பட்ட படமாக இந்த திரைப்படம் இருந்திருக்கின்றது.
1: ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அஜித்குமாரையும் கூட வைத்து வில்லன் திரைப்படம் 2002 ஆண்டு வெளிவந்திருந்தது. அதே மாதிரி வரலாறு திரைப்படம் 2006 ஆண்டு வெளிவந்திருந்தது. இந்த இரண்டு திரைப்படங்களும் பார்க்கும் பொழுது அஜித்திற்குள் இருந்து அசாத்திய நடிகனை வெளியே கொண்டு வந்தார் என்று கூட கூறிக்கொள்ளலாம். குறிப்பாக வரலாறு படத்தில் பரதநாட்டிய கலைஞர் கதாபாத்திரத்தில் அஜித்தின் நடிப்பு இன்றும் கூட வந்து பேசப்படுகிற ஒரு கதையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சூர்யா என்று பார்க்கும் பொழுது ஆதவன் படத்தில் சூர்யாவை ஒரு ஸ்டைலிஷா கொலையாளியாக காட்டியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்தும் நீங்களும் ஒரு மணி வரை ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து கே எஸ் ரவிக்குமார் சார்ந்து நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அதே நேரத்தில் இனிமையான பாடல்களும் மகிழ்வித்துக் கொள்ள காத்திருக்கின்றன.
1: ஸ்பாட்லைன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா இணைந்து வழங்கும் ஸ்வரசங்கமம் 2026 கலைமாமணி, அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் மற்றும் டொரண்டோவின் இளம் முன்னணி பாடல்கள் இணைந்து வழங்கும் பிரம்மாண்டமான மனதை மயக்கும் இசையிரவு ஜூன் 6 தேதி சனிக்கிழமை மாலை 6:00 பிக்கரிங் கசினோ ரிசோர்ட்டில் இந்நிகழ்ச்சிக்குரிய டிக்கெட்டுகளை ticketmaster.ca மூலம் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு ஸ்பெஷல் டிக்கெட்டிங் இவெண்டில் இன்று காலை 11 முதல் இரவு 8 வரையும் மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் மெஜஸ்டிக் சிட்டி மாலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ள சிறப்பு வாய்ப்பு. டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாகி வரும் நிலையில் இப்போதே உங்கள் இருக்கைகளை உறுதி செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 6473365529 6473655529 எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
3: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569, 647-962-1569.
4: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 26 செவ்வாய் மாம்பழத் திருவிழா, 27 புதன் வேட்டை திருவிழா, 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, 31 ஞாயிறு பூங்காவனம், 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், 10-865 Bayview Avenue, 905-883-9109.
5: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் எக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள். ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள். ஜானிஸ் ஷான், 6478910742.
6: Bright Vision Financial Corporation, Personal Tax, Corporate Tax, Open Numbered Corporation மற்றும் Named Corporation என சகலவிதமான அக்கவுண்டிங் தேவைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டியவர் சிவா வர்ணகுமாரன். இப்போது உங்கள் வசதிக்காக வாக் இன் டாக்ஸ் கிளினிக் சேவை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 முதல் 9 வரையும், சனி ஞாயிறு தினங்களில் நண்பகல் 12 முதல் 9 வரையும் வழங்கப்படுகின்றது. Bright Vision Corporation, 2761 Markham Road, Sun City Plaza, Unit D33, சிவா வர்ணகுமாரன், 416-844-7390.

0: என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா?
1: திரைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடுங்கும்.
2: அரங்கங்கள் அதிர கரகோஷங்கள் ஒலித்திட திரையில் ரசித்த திறமைக்கு ஒரு மேடை ரெட் கார்பெட்.
3: திரைப்பிரபலங்கள் கரை தொட்ட கதை,
4: நீங்கள் திரையில் ரசித்து நகைத்த நகைச்சுவை காட்சிகள்,
5: அதிரடி காட்சிகள்,
4: கண் கலங்க வைத்த திரை காட்சிகள்,
5: மனுத்தியால கேள்வி,
4: பிரபலங்களின் நேர்காணல்கள்.
6: Kill them with your success.
7: பாட்டு
8: காமெடி கண்டென்ட் எல்லாமே இருக்கு, டயர்டே இல்லாத ஃபுல்
4: என்டர்டெயின்மென்ட். நேரம் 12 மணி. ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நாள் கே எஸ் ரவிக்குமார் பற்றி எக்கச்சக்கமான தகவல்களை நாங்களும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம்.
9: தொடர்ந்து நீங்களும் எங்களோடு 1 மணி வரை இணைந்திருக்க முடியும். வெப்பநிலை இப்பொழுது 22 டிகிரி செல்சியஸ் 22 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சூரிய வெளிச்சம் முகில் கூட்டம் நிறைந்த ஒரு அழகான மதிய பொழுதோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். இன்று முழுவதும் நல்ல வெளிச்சம் அதே நேரத்தில் காலநிலையோடு கூடிய ஒரு பகல் பொழுதாக காணப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளின் இரவு பொழுதை பொறுத்தவரை வெப்பநிலை சாதாரண வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. அதே நேரத்தில் இன்றைய இரவு பொழுது 12 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை காணப்படும், 11 டிகிரி செல்சியஸாக உணரப்பட இருக்கின்றது. அதே நேரத்தில் நாளைய நாளும் கூட காலை பொழுது 13 டிகிரி செல்சியஸ் 12 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படும். நாளைய நாளினுடைய கூடிய வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸாக காணப்படும். செவ்வாய்க்கிழமை 23 டிகிரி செல்சியஸ்.
4: இதே இதமான காலநிலையோடு நிகழ்ச்சிகளையும் நீங்கள் தொடர்ச்சியாக eastfm.ca வழியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம். அதே வேளையில் உங்களுடைய மொபைல் போனிலும் கூட ஆப்பாக டவுன்லோட் செய்து எந்த நேரமும் கேட்கலாம். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக EastFM தமிழ் என்னும் பக்கத்தை பார்வையிடலாம். அதே வேளையில் யூடியூபில் EastFM 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி esfm102.7@gmail.com.
9: நாளை நாள் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றங்களும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கே எஸ் ரவிக்குமார் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.
10: சண்முகம்.

0: நேரம் 12:07 FM 102 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். கே எஸ் ரவிக்குமார் ஸ்பெஷலாக இன்றைய நாளின் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. நிறைய விடயங்களை உங்களோடு பகிர்ந்திருக்கின்றோம். இயக்குனர், அது நேரத்தில் ரைட்டர், நடிகர் என்று சொல்லி பல்வேறு விடயங்களை தமிழ் சினிமாவில் செய்திருக்கின்றவரோடு தான் இன்றைய நாளின் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது.
1: ஆமாம், அவர் வந்து நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், அப்படி எக்கச்சக்க ரோல்ஸ் வந்து அவர் இந்த திரைப்பயணத்தில் வந்து இருந்திருக்கு. முக்கியமாக நடிகராக ஒரு மறு அவதாரம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் கூட சொல்லிக்கொள்ளலாம். நிறைய படங்கள் வந்து முன்பு அவருடைய திரைப்படங்களே வந்து நிறைய படங்களில் வந்து சின்ன சின்ன காட்சிகள் வந்து வந்திருப்பார். ஆனால் 2010களுக்கு பிறகு இயக்கத்தை குறைத்துக் கொண்ட ரவிக்குமார் அவர்கள் முழுநேர நடிகராக மாறியிருக்கிறார். ஆரம்பத்தில் வந்து தனது சொந்த படங்களில் வந்து மட்டுமே நடித்து வந்த இவர் பின்னர் மற்ற இயக்குநர்களின் படங்களிலும் கூட முக்கிய வேடங்களில் நடிக்க தொடங்கியிருக்கிறார் அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்.
0: பல்வேறு குணச்சித்திர நடிப்பு என்று வருகின்ற பொழுது நிறைய படங்கள் பேசப்பட்ட படங்களாக இருக்கின்றது. பல்வேறு மிக முக்கியமான நடிகர்களோடும் நடித்திருக்கின்றார். முதல்ல எப்படி தன்னுடைய படங்களில் நடித்தாரோ அதன் பின்னர் ஒரு 2010க்கு பிறகு ஒரு செகண்ட் ஹாஃப் என்று பார்க்கின்ற பொழுது நிறைய திரைப்படங்களில் குணச்சித்திர நடிப்பில் கலக்கி இருக்கின்றார் என்று சொல்லலாம். தங்கமகன் திரைப்படம், தனுஷனுடைய நடிப்பில் வெளிவந்த தங்கமகன் திரைப்படத்தில் கூட தந்தையாக நடிப்பு வெளிக்காட்டியிருந்தார். அது மட்டுமல்லாது ரெக்க, எல்கேஜி, மாநாடு, கோமாளி போன்ற படங்களில் கூட குணச்சித்திர வேடங்களிலும் அரசியல்வாதியாகவும் நடித்து அசத்தி இருக்கின்றார் என்று சொல்லலாம். இருகப்பற்று திரைப்படம், இந்த திரைப்படத்தில் விவாகரத்து கேட்கின்ற மகளின் தந்தையாக நடித்த நடிப்பென்றது ரசிகர்கள் மத்தியில் பாராட்டை பெற்ற ஒரு நடிப்பாக இன்று வரை இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 1 மணி வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
2: Wow, அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: சென்டர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டர் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Committee. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீட்டர் மாதா மாத ரெண்டலிலும், சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
3: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514.
7: எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: I'm very happy. Start music.
9: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் ரைட் கார்பெட்டின் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட்.
10: திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க.
11: நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க.
10: ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்,
11: போட்டே ஆகணும்.
12: நான் நார்மலா தான் எடுத்தேன் அந்த படத்தை, பட் அது ஹிட் ஆகும் தெரியும். ஆனா இவ்வளவு தூரம் ஹிட் ஆகும் நானே எதிர்பார்க்கல அப்படின்னு இன்னொரு படம்
13: படையப்பா.
12: சார், சீரியஸா?
13: ஆமா, நான் முத்து எப்படி எடுத்தனோ அப்படிதான் படையப்பா எடுத்தேன். எல்லா படங்களும் எப்படி எடுக்கணும் அந்த மாதிரி தான் எடுத்தோம். அந்த படத்தினுடைய பட்ஜெட்டே பாத்தீங்கன்னா, நான் அவரு ரஜினி சார் தான் சொந்த படம், அது எவ்வளவு ஆகும்னாரு. அந்த காலத்துல 4 ரூபாய் ஆகும் சார் அப்படின்னா, 3:40, 3:60 முடிஞ்சிருச்சு. மிச்சம் 40 ரூபா கொடுத்துட்டாரு, நீங்க எல்லாரும் எடுத்துங்கன்ட்டு எல்லாருக்கும் செயின் போட்டோம், டோட்டலி வேணிட்டுக்கு. ஸோ அது வந்து மற்ற நார்மலாக எடுத்து முத்து மாதிரி தான் அதுவும் எடுத்தேன். முத்து கூட அது பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அது மாதிரி அங்கே நரசிம்மான தெலுங்குல இன்னும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. சீன்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும்னு ஸ்க்ரீன் பிளேயில் பேசுகிறோம். அது நாட் ஓன்லி படைப்பா, எல்லா படத்திலும் வில்லன், வரலாறு, விஜய் படம், அஜித் படம், சூரிய படம், இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்றோம். ஒரே மாதிரி தான் நாங்கள் இன்புட்டு, ஒரே மாதிரி தான் உழைப்பு போடுறோம். உடையப்பா இன்னி வரைக்கும் பேசிட்டு இருக்காங்களே, அது அமையறது தான் அதெல்லாமே.
14: எனக்கு கண்ட்ரி ஃபுல்லா ஆள் இருக்குன்னா அவருக்கு உலகம் ஃபுல்லா ஆள் இருக்கு. எனக்கு நேஷனல் பிசினஸ்னா அவருக்கு இன்டர்நேஷனல் பிசினஸ். அவர் எந்த பட்டணத்தை எது எப்ப எந்த இடத்துல வரைக்கும்னு யாருக்குமே தெரியாது.
15: உடையப்பா, உன் ஸ்டைல் அந்த ஊர் பார்த்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. மறுபடியும் ஸ்டைல காமிச்சேன்னு வச்சுக்க.

0: என் வழி தனி வழி.
1: பெரிய பாம்பு வரப்போதே பாத்துக்கோய்.
2: பூக்கிறது காய்க்கிறது வளர்க்கறது ஏ, நான் பாக்கிறது எல்லாமே எனக்கு தான் சொந்தம்.

0: நீ வேற யாரையாவது விரும்புறியா?
1: பார்த்த உடனே அந்த பொண்ணு அப்படியே ரெண்டு கையெடுத்து கும்பிடணும் தோணுதுல, அது சாத்வீகம்.
0: நான் வாழ்ந்தா அது படையப்பனோட தான்.
2: அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது.
3: நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்கார்ந்துட்டு வந்துடுறேன்.
0: இப்பவும் சொல்றேன், உன்னை விட மாட்டேன்.

0: வேறா வண்டிய படையெடு படையப்பா.
1: வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல.
2: தேங்க் தேங்க் தேங்க் தேங்க்
3: கூடவே பிறந்தது என்னைக்கும் போக.
4: இல்ல ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு.
5: போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்.

0: படையப்பா திரைப்பட பாடல் நேரம் 12:26 ரெட் கார்பெட்டோடு இணைந்திருக்கின்றீர்கள். பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் உங்களுக்காக வந்திருந்தது படையப்பா திரைப்படம். பல்வேறு திரைப்படங்கள் வெற்றி படங்களை நிறைய தந்திருந்தாலும் இந்த படையப்பா திரைப்படம் என்றது கே எஸ் ரவிக்குமார் தந்து மிக அற்புதமான படம் என்று சொல்லலாம். இந்த 90s கிட்ஸ் இன்று வரை கொண்டாடுகின்ற திரைப்படங்களில் மிக முக்கியமான திரைப்படமாக இந்த திரைப்படம் இருந்திருக்கின்றது. அண்மையில் கூட இதனுடைய ரீரிலீஸ் வருகின்ற பொழுது கூட மீண்டும் மீண்டும் ஆதரவு பெற்ற ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. நாங்கள் ஆரம்பத்தில் தந்த கே எஸ் ரவிக்குமார் அவர்களுடைய ஆடியோ கூட சொன்ன விஷயம், தான் எதிர்பார்க்காமல் வெற்றி பெற்ற திரைப்படம் என்றால் இதை சொல்வேன் என்று சொல்லியிருந்தால் அதுதான் நாங்களும் இன்றைய நாள் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்ல தந்திருந்தோம்.
1: ஆமாம், நிறைய வெவ்வேறு வித்தியாசமான சுவாரஸ்யமான விடயங்கள் கூட இந்த படத்தில் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக ரஜினிக்கு இணையாக வில்லி கதாபாத்திரத்தில் ரம்யா கிருஷ்ணன் இந்த படத்தில் வந்து நடித்திருப்பார். அவர் நடித்த இந்த நீலாம்பரி அப்படின்ற கதாபாத்திரம் இன்று வரையும் பேசப்படும் ஒரு மாசான கேரக்டர் அப்படின்னு கூட கூறிக்கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் ஏ ஆர் ரஹ்மானின் இசையும் கூட இந்த படத்தில் வந்து நிறைய பாடல்கள் வந்து ஆல்பம் ஹிட் என்று சொல்லுற மாதிரி நிறைய படங்களில் வந்து பாடல்கள் இருக்க வாய்ப்பு வந்து குறைவு தான். ஆனால் இந்த படத்தில் வந்து இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே வந்து ஆல்பம் ஹிட். குறிப்பாக ரஜினி மற்றும் ரம்யா கிருஷ்ணனுக்காக பின்னணி இசையும் படத்தை அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு சென்றது என்று கூட கூறிக்கொள்ளலாம்.
0: கே எஸ் ரவிக்குமார் பற்றி பார்க்கின்ற பொழுது அந்த திரைப்படம் எப்பொழுதுமே பேசப்படுகின்ற திரைப்படம் என்றதை கடந்து ரெண்டு கால பகுதியில் ஒவ்வொரு விதமாக ரசிகர்களை கவர்ந்த ஒரு திரைப்படம் என்று சொல்லலாம். நினைக்கிறேன் இந்த திரைப்படம் வந்த ஆரம்பத்தில் பார்க்கின்ற பொழுது ரம்யா கிருஷ்ணன் எப்பொழுதுமே வில்லி என்ற ஒரு பார்வையில் அந்த அப்பர் அந்த ஜென்ரேஷன் பார்த்துருந்தது. அதன் பின்னர் இப்போ அண்மை காலத்தில் சோசியல் மீடியாலெல்லாம் ட்ரெண்ட் ஆன விஷயம் அந்த தலைமுறை மாறுகின்ற பொழுது சில திரைப்படங்களோட பார்வையும் மாறும் என்பதற்கான சாத்தியப்பாடு கூட இந்த படையப்பா திரைப்படத்தை பார்க்கின்ற பொழுது வந்திருக்கு. அந்த தலைமுறை வில்லியா பார்த்த அதே ரம்யா கிருஷ்ணனை வந்து பிறகு இப்போ ரீரிலீஸ் வருகின்ற பொழுது சோசியல் மீடியாலெல்லாம் சொல்லியிருந்தாங்க, என்னையா இப்படி இருந்த ஒரு நல்ல ஒரு ஆளை போட்டு நீங்க எல்லாம் வில்லி என்று சொல்லியிருக்கீங்க,
1: இல்லை போயிட்டீங்களே
0: அப்படியெல்லாம் நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருந்த. இப்போ காலத்துக்கு ஏற்ற வகையில் அந்த ரெண்டு காலகட்டத்தில் வித்தியாசமாக பார்க்கப்பட்ட கதையை தந்த ஒரு இயக்குனர் என்று சொல்லலாம். அது மட்டுமல்லாது இந்த ஆரம்பத்தில் 90s நிறைவாக இருக்கட்டும் 2000s ஆரம்பமாக இருக்கட்டும் படங்களை தந்த நிறைய இயக்குநர்கள் இருக்கின்றார்கள். பலரும் இடையில வெவ்வேறு விடயங்களை நோக்கி செல்கின்ற பொழுது அப்படி இல்லாட்டி விட்டுட்டு போகின்ற பொழுது அதன் பின்னர் வந்த திரைப்படங்கள் இந்த தலைமுறை மாறுகின்ற பொழுது அந்த தலைமுறைக்கு ஈடுகொடுக்கின்ற வகையில் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக படங்களை தந்திருக்கின்றார். அப்படித்தான் பார்க்கின்ற பொழுது தொடர்ச்சியாக லிங்காவாக இருக்கட்டும் அதன் பின்னர் வந்த திரைப்படங்களாக இருக்கட்டும் அதிலையும் கூட நிறைய விடயங்களை பேசியிருக்கின்றார் என்றதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் 1 மணி வரை நீங்களும் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய நாளின் IPL 2026 நிறைவு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இறுதிப் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. RCB மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதுகின்ற போட்டியாக இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று RCB அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்திருந்தது. அதன்படி முதலில் துடுப்பெடுத்து ஆடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 155 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. பதிலுக்கு துடுப்பெடுத்து ஆடுகின்ற RCB அணி 156 ஓட்டங்களை பெற வேண்டும். இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு இதுவரை 2.3 ஓவர்கள் நிறைவில் 31 ஓட்டங்களை விக்கெட் இழப்பின்றி பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் 1 மணி வரை நீங்களும் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.
2: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் FM தமிழ் 102.7.
3: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: இலங்கையில் தமிழின வரலாற்று அழிப்பின் முக்கிய அங்கமான யாழ் நூலக இருப்பு இடம்பெற்று 45 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. 1981 ஆண்டு மே மாதம் 31 யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக ஆரம்பித்த வன்முறைகளின் தொடர்ச்சியாக பெரும்பான்மையின காடையாளர்களும் போலீசாராலும் ஊர்காவல் படையாலும் உலக புகழ்பெற்ற யாழ் நூலகம் எரித்து அழிக்கப்பட்டது.
1: தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் காவி உடையணிந்த திருவள்ளுவர் படம் வைக்கப்பட்டவை மீண்டும் சர்ச்சையாகியுள்ளது. அனைவருக்கும் பொதுவான திருவள்ளுவர் மீது குறிப்பிட்ட மதச்சாயம் பூசுவது அவரை அவமதிக்கும் செயல் என அமைச்சர் அருண்ராஜ் சாடியுள்ளார். அதேவேளை இவ்விடயத்தை தட்டி கேட்க முதலமைச்சர் விஜய் தயங்குவது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் கடந்த திமுக ஆட்சியில் முன்னாள் ஆளுநர் ஆர் என் ரவி பதவியில் இருந்தபோதும் இதே சர்ச்சைகள் எழுந்ததை சுட்டிக்காட்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைச்சர் வன்னியரசு, திருவள்ளுவரை மத அடையாளமாக மாற்றும் பாஜகவின் முயற்சிகளை தடுக்க முதலமைச்சர் விஜயுடன் கலந்து பேசி முயற்சிகளை எடுப்போம் என தெரிவித்துள்ளார்.
0: லெபனானின் தெற்கு எல்லையில் அமைந்துள்ள மூலோபாய முக்கியத்துவம் பெற்ற மலை மற்றும் கோட்டையை ஹிஸ்புல்லா அமைப்பிடமிருந்து இஸ்ரேல் கைப்பற்றியுள்ளது. வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற இந்த புராதன கோட்டையை கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு காலத்தின் பின்னர் இஸ்ரேல் கைப்பற்றியுள்ளமை இஸ்ரேல் ஹிஸ்புல்லா யுத்தத்தில் மைல்கல்லாக கருதப்படுகிறது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: Weekend East FM 102.7. It's cool.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோ டீம் முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்றுத் தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663.
3: IP Gold House, திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House. டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House, 4D New Delhi Drive, Unit 6, மார்க்கம், 905-554-5890.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
0: Weekend Wonder. Weekend East FM. Where are
6: you? Weekend East FM.
0: 102.7. Weekend East FM.
7: The greatest radio station.

0: தங்க நகை உலகின் புரட்சியை விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்துக்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, தாலிக்குடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரமில்லை அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு, ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம், 5,000+ நகை வாங்கும் போது ஆடி 2026 E3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599.
1: நேரம் 12:47, ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாள் நாங்கள் KS ரவிக்குமார் பற்றி பல விடயங்கள் வந்து அவரை பற்றி நாங்கள் கூறியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களாக இருக்கட்டும், அவருடைய திரைப்படங்களில் இடம்பெற்ற கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், எல்லாரை பற்றியும் நிறைய விடயங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது.
0: நிச்சயமாக பல்வேறு விடயங்கள், தெரிந்த தெரியாத விடயங்கள் என்று சொல்லி நிகழ்ச்சி சிறப்பித்திருந்தது. 3 தசாப்தங்களுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் வெற்றிகரமாக பயணித்து வருகின்ற ஒருவர் KS ரவிக்குமார் என்று சொல்லலாம். பல்வேறு விடயங்களை தமிழ் சினிமாவுக்காக தந்த மிக முக்கியமான இயக்குநராக இருக்கின்றார். மக்களை மகிழ்ப்பதே சினிமாவின் நோக்கம் என்பதை தனது படங்கள் மூலம் நிரூபித்துக் கொண்டவராக இருக்கின்றார். அவரது திரைப்பயணம் பற்றியும் அவர் சார்ந்த விடயங்களையும் இன்றைய நாளில் நிகழ்ச்சி பகிர்ந்திருந்தது. இதுவரை நேரம் எங்களோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நாங்களும் ஒலிக்கின்ற பாடலோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரத்தையும் அன்பித்திருக்கின்றோம். இதுவரை நேரம் பல்வேறு விடயங்களை நிகழ்ச்சி தந்திருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாளின் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி ஒலிக்கின்ற பாடலோடு விடைபெற்றுக் கொள்கின்றது. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரை நீங்களும் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் என்ற நம்பிக்கையோடு இதுவரை நேரம் இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
1: சகாநாலிங்கநாதன்
0: என்றும் உங்கள் அன்பின் கோகுலன். நன்றி வணக்கம். நேர்களை தொடர்ந்து நிகழ்ச்சியோடு உங்களோடு சஞ்சயன் மற்றும் சுரேகா இணைந்திருப்பார்கள்.

0: சில்லென்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்இல் மனதை வருடும் பாடல்களோடு.
1: தாயே தாயே அருள்மிகு கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் வற்றாப்பளை கண்ணகியம்மன் பொங்கல் விழா ஜூன் முதலாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு அம்பாளுக்கு அபிஷேகம், பிற்பகல் 5 மணிக்கு வெளிவீதியில் பொங்கல் ஆரம்பம், பிற்பகல் 7:30 மணிக்கு மங்கள தீபாராதனை, வாத்திய இசை அம்பாள் உள்வீதி வெளிவீதி உலா. வெளிவீதியில் பொங்கல் மற்றும் நேர்த்திக்கடன் செய்ய விரும்பும் அடியவர்கள் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளவும். சீலன் 416-318-7875, தர்மினி 647-5795-96-02. பொங்கலுக்கு தேவையான அனைத்து ஒழுங்குகளும் செய்து தரப்படும். ஐயப்பன் ஆலய தொலைபேசி இலக்கம் 416-321-6104.
2: Ajax Nissan and Infiniti il ippodhu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. அத்துடன் 2 years free oil changes. உங்கள் கிரெடிட் லோ ஆக இருந்தாலும் வாகனம் ஒன்றை பெறும் வாய்ப்புள்ளது. தமிழில் பேச முகமது லேபி 437-477-7960.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
4: 416-461-6401.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
1: ஸ்காபரோவில்
7: அகரம் சில்க்,
1: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
1: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
1: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
8: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
9: FM 102.7
8: East FM.ca.

0: ஒரு கேள்வி ஆறு பதில்கள்.
1: வந்து இப்ப நான் என்ன ஒரு தொடர்றது?
0: எட்டு கயிர்களோடு உங்களை சிகரத்தில் ஏற்றி அழகு பார்க்க ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் வருகிறது சிகரம் தொடு.
2: இதெல்லாம் எப்படி?
1: எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா.
0: சிகரம் தொடு.

0: நன்றி கோகுலன் மற்றும் சகானா, இனிமையான வணக்கம் அன்புடையங்களே. வணக்கம் சுரேகா.
1: வணக்கம் சஞ்சயன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல பிரகாசமாக இருக்கிறேன்.
0: பிரகாசமா இருக்கீங்க, அதுதான் தேவை. வெளியிலயும் பிரகாசமா இருக்கு, உள்ளுக்கும் பிரகாசம் உண்டு. உங்களுக்கு நல்லா தானே?
1: நல்லதா.
0: நிகழ்ச்சியும் பிரகாசமா இருக்கும், நேயர்களும் பிரகாசமா இருப்பாங்க, அதுதான் உங்களுக்கும் தேவை. அந்த பாசிட்டிவான விஷயத்தோட நாங்கள் இன்று மாதத்தின் நிறைவு நாள், மே மாதத்தினுடைய நிறைவு நாள், 31ஆம் தேதி மே மாதம் 2026 வருடம், நாங்கள் சிகரம் தொழு நிகழ்ச்சியோடு நேர்கள் அனைவரையும் எஃப்எம் 102.7 சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. என்றும் எட்டு கயிர்கள் வளமை போல் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கின்றோம். அந்த எட்டு கயிர்களையும் பிரிச்சு மேயறதுக்கு நீங்களும் தயாராக இருப்பீங்க. எனவே அதை பிரிச்சு மேயறன்னு சீல் பண்ணியிருக்கு, அதுதான் அப்படி சொல்ல வந்தேன். அதனால அந்த கயிற்றிலக்கம் 1-8 வரைக்கும் ஏதாவது ஒன்று நீங்கள் தெரிவு செய்வீங்க. நாங்கள் அந்த கேள்வி என்னென்னு சொல்வோம். எல்லாம் 6 பதில்களோடு சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கும், இலகுவாக இருக்கும். அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த, ரசித்த, கேட்ட அப்படியான விஷயமெல்லாம் அதுக்குள்ள வருமென்று வச்சுக்கொள்ளுங்களேன்.
1: 6 விடையும் இருக்கும், அதற்கு மேலதிகமாகவும் இருக்கும் சஞ்சயன்.
0: மேலதிகமாகவும் இருக்கும், இதுக்கு மேலே 6 தான் கேட்போம்.
1: நாங்கள் 6 தான்
0: கேட்போம். 15 வினாடிகள் உங்களுக்காக தரப்படும். அந்த 15 வினாடிகளுக்குள் பதிலை நீங்கள் நாங்களுமாக இணைந்து சொல்லி உங்களை சிகரத்தில் ஏற்றி அழகு பார்த்து நீங்கள் சிகரம் தொட்ட பாடலை தருவதற்கு நாங்கள் ஆவலாக காத்திருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு அதுக்கு நீங்கள் அழைக்கணும், அதுதான் முக்கியம்.
1: அழைக்கலாம். 416-5544-0040.
0: டொரண்டோ பிரகாசமான நாள் என்று சொல்லியிருந்தோம். 20 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. 20ஆகத்தான் உணர்றோம், அதை விட கூட உணரவும் இல்லை, குறைய உணரவும் இல்லை. அதே போலவே பிற்பகல் வேலை 24 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உயர்வடையும் என்றும், இரவு வேலை 12 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை வீழ்ச்சியடையும் என்றும் எதிர்கூறல் தெரிவிக்கின்றது. வருகின்ற வார நாட்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை பார்த்தீங்கன்னா அப்படி பிரகாசமான நாளாக தான் இருக்குது. அப்போவும் எப்பயுமே 20க்கும் மேற்பட்ட ஒரு வெப்பநிலையை காட்டுகிற நாட்களாக இருக்கிறது. நாளை நாள் திங்கட்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ்.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த விதமான மாற்றங்களையும் தரப்போவது இல்லை,
0: அதுவும் ஒரு சந்தோஷமான செய்தி. Facebook, Instagram, TikTok, ஸ்டெஃபம் தமிழ், யூடியூப்ல ஸ்டெஃபம் 102.7.
1: அலுவலக தொடர்பிலக்கம் 416-8241-2212, ஸ்டெஃபம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: திந்துந்தாரா திந்துந்தாரான்னு சொல்லி நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிறோம். சிகரம் தொடு நிகழ்ச்சியில் நேரம் சரியாக 1:08. கயிறுகள் இருக்கின்றது 1 முதல் 8 வரை. நீங்களும் இணைந்து கொள்ளலாம், கயிற்றை தெரிவு செய்யலாம், நாங்கள் கேள்வியை சொல்வோம். 15 வினாடிகளுக்குள் இருவருமாக இணைந்து சமரசமாக அந்த பதிலை சொல்லி, சிலர் என்ன செய்வாங்கன்னா எங்களுக்கு எல்லாம் இடம் தர மாட்டாங்க, அந்த ஆரையும் சொல்லி அவங்க அப்படியே அலைய தட்டிட்டு போயிடுவாங்க.
1: நல்லா தானே, அது அவங்க திறமையை காட்டுது.
0: திறமையை காட்டுது, அதான் அந்த அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த விஷயத்தை முடிக்கணும், அதான் டாஸ்க். எனவே அந்த நேரத்தில் அதை செய்வாங்க என்ற நம்பிக்கையோட நீங்களும் அழைக்கலாம்.
1: 416-554-4040.
0: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கோடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்டு கோயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். $5000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. 416-900-4599. 416-900-4599.

0: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
2: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
3: கலர் ரிப்பன்,
2: சுரேஷ்,
3: சங்கீத மேகம்,
2: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 Notes இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2ஆம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
9: வினோத இல்லம் ஸ்காபரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 மணி நேர கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-8427.
2: RKS சலூனின் புதிய கிளை ஸ்காபரோவில் June 1ஆம் தேதி மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபர்ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், Unit 5, மார்க்கமன் ஷெப்பர்ட் கரையில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காபரோவில், கண்ணா 416-303-0881, உதயன் 647-539-5601. RKS சலூன்.
10: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: அப்படி அந்த இரவில் இந்த பாட்டை அப்படியே போட்டுட்டு அப்படி கண்ணை மூடிட்டு இருந்தா அப்படி நித்திர போறது தெரியாது. அந்த அளவுக்கு அப்படியே அப்படியான ஒரு மெலடி அது. போட்ட நாங்க மத்தியான நேரத்துல சாப்பிட்டு இது கொஞ்சம் மயக்கமான நேரம் தானே, நல்லா ஞாயிற்றுக்கிழமை வர,
1: ஆனா நாங்க தூங்க விட மாட்டோம்.
0: இல்ல இல்ல, அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ஞாயிற்றுக்கிழமை வர கொஞ்சம் சமைச்சு வீட்டுல சாவகாசமா சாப்பிட்டு அப்படியே ஒரு சின்ன ஒரு மயக்கம் இல்ல, சரி கொஞ்சம் ஓவராக வர சாப்பிட்டுட்டா கொஞ்சம் ஒரு மயக்கம் வரும். அப்படியான நேரத்துல இப்படி பாட்டு போடுற நேரத்துல தூக்கி அடிச்சு விட்டுரும்.
1: நாங்களே பாட்டையும் போடுவோம், நாங்களே அதையும் சொல்லுவோம்.
0: நீங்க கேப்பீங்க என்னதான் சொல்ல வாரீங்க. ஒரு மணி 22 நிமிடம் சிகரம் தொடு கடு கொண்டிருக்கிறோம். சிகரம் தொடு நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். 8 கயிறுகள் எங்களிடம் இருக்கின்றன, எனவே தெரிவு செய்யலாம். 15 வினாடிகளுக்குள் சரியான பதிலை நீங்களும் நாங்களுமாக இணைந்து தெரிவித்து சொல்லி வெற்றியை பெற்று உங்களை சிகரத்தில் ஏற்றிவிட்டு அந்த பாடலை தருவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். அழைக்கலாம்.
1: 416-554-4040.
0: ஸ்பாட்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா இணைந்து வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ் அபிலாஷ் மற்றும் டொரண்டோவின் இளம் முன்னணி பாடகர்கள் இணைந்து வழங்கும் பிரமாண்டமான மனதை இயக்கும் இசை இரவு ஜூன் 6 சனிக்கிழமை மாலை 6:01 பிக்கரிங் கேசினோ ரிசோர்ட்டில். இந்நிகழ்ச்சிக்குரிய டிக்கெட்டுகளை ticketmaster.ca மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அத்தோடு ஸ்பெஷல் டிக்கெட்டிங் இவெண்டில் இன்று 8:00 வரை மார்க்மன் மேக்னிக்கல் மெஜஸ்டிக் சிட்டி மாலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளும் சிறப்பு வாய்ப்பு. டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாகி வரும் நிலையில் இப்போதே உங்கள் இருக்கைகளை உறுதி செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 647-336-5529, 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.

0: ஐபிஎல் போட்டிகள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றன. கிரிக்கெட் ரசிகர்கள் இப்போ டிவிக்கு முன்னாலாம் இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே போல குஜராத் டைட்டன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன. குஜராத் டைட்டனை பொறுத்தவரையில் 155 ஓட்டங்களை 8 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்களில் பெற்றதுக்கு பதிலடியாக நாங்களும் வெளுத்து வாங்குவோம் அப்படின்னு ராயல் சேலஞ்சர்ஸ் என்ன செய்திருக்குன்னு சொன்னால், 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 126 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. விராட் கோலி 50 தாண்டி அவருடைய பங்குக்கு அவர் வேலை செய்திருக்கிறார். அதே போலவே டேவிட் அவரும் விளையாடுறாங்க. இந்த பாசிபிலிட்டி என்ற விஷயம் இருக்கு. இப்போ யார் வெற்றி பெறுவாங்கன்ற ஒரு பாசிபிலிட்டி அதில் சொல்லப்படுது. ராயல் சேலஞ்சர்ஸ் பொறுத்தவரை சேலஞ்சர்ஸுக்கு 98 விதமான வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. நாங்கள் சொல்லலை, அங்கே சொல்லப்படுது.
1: கருத்து கணிப்பு சொல்லுது.
0: அந்த கணிப்பில் அதாவது விளையாட்டு விமர்சகர்களுடைய கணிப்பு. டா குஜராத் டைட்டனுக்கு மிச்சம் 100 கழிச்சு பாருங்க, 1.0 அப்படி தான் வருது. பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு. இதில் யார் ஆற ஃபேன்டா எங்களுக்கு தெரியாது, நடக்கிறத சொல்கிறோம்.
1: ஆனால் குஜராத் டைட்டன்ஸ் வந்து மேட்சுக்கு முதல் சொன்னாங்க, எங்களுக்கு பழக்கப்பட்ட கிரவுண்ட் இது, நாங்கள் அடிச்சு தும்சம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்கல.
0: மிகப்பெரிய ஐபிஎல் வெறியர் போல இருக்கீங்களே இன்னைக்கு.
1: லைட்டா
0: லைட்டா. சரி, இப்பொழுது நாங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்குகிற வழி விற்பனையை இப்பொழுது முதல் கேட்டறியலாம்.
2: தொடர்ச்சியாக இணைந்திருக்கப் போகின்றோம். பிரம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் இந்த வாரத்திலும் மாபெரும் மலிவு விற்பனையோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வருகின்ற பொழுது பிரம்லியன் லோரன்ஸ் அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்துல பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நாட வேண்டிய இடமாக இருக்கின்றது எஸ்பி இம்போர்ட்டர்ஸ். இங்கே தளபாட பிரிவு உங்களுக்காக காத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் குரோசரியாக இருக்கட்டும், மரக்கறி அங்காடியாக இருக்கட்டும், அவற்றுக்காக கூட மலிவு விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய மீன் சந்தையில் கூட உங்களுக்கான மலிவு விற்பனைக்கான தேவையான அனைத்து விதமான மரக்கறி கட்டுகளாக இருக்கட்டும், பூங்கன்றுகளாக இருக்கட்டும், அவற்றை நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸின் கார்டன் சென்டரில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வீட்டு பூஜை மற்றும் ஆலய பூஜைக்கு தேவையான அனைத்து விதமான பூஜை பொருட்களை எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய பூஜை அங்காடியில் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இந்த வாரம் தரப்படுகின்ற மலிவு விற்பனை என்று பார்க்கின்ற பொழுது V299 வாழைப்பழம் 89 உள்ளி பவுன் 199, ரோமா டொமேட்டோ பவுன் 179, அதே நேரத்தில் ரவுண்ட் டொமேட்டோ பவுன் 149 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஜிஞ்சர் பவுன் 299, கறிமிளகாய் 299, மரவள்ளி கிழங்கு பவுன் 149, மல்லி இலை $345, புதினா $343, கேக்கும்பர் $250 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் ஃபைன் ஆப்பிள் $245, மாதுளம் பழம் $245 நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற அதே நேரத்தில் வாழைக்காய் பவுன் 189, வாழைப்பூ பவுன் 189, கத்திரிக்காய் பவுன் 199 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது மட்டுமல்லாது வெள்ளை வெங்காயம் $10.499, உருளைக்கிழங்கு பேக் வந்து $10.399 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது இந்த வாரம் என்று பார்க்கின்ற பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் எப்பொழுதுமே தனித்துவமாக இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற ஊரின் ஞாபகங்கள், ஊரின் சுவையோடு வருகின்ற அத்தனை விதமான பல வகைகள், அது மட்டுமல்லாது இளநீர் வகைகளை கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் இந்த வாரம் வருகின்ற பொழுது இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நுங்கு, செவ்வளநீர், அண்ணாமுண்டா, கொய்யா பழம், நாவல் பழம் போன்றவற்றை கூட எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே உடனுக்குடன் உங்களுக்காக இளநீர் வெட்டி தரப்படுகின்றது. அது மட்டுமல்லாது கரும்பு ஜூஸ் போன்றவை கூட உடனுக்குடன் நீங்கள் செய்து தர
3: East FM தமிழ் செய்திகள்.
1: கனடாவின் பொருளாதார நிலைமைகள் தொடர்பில் அவசரகால பாராளுமன்ற விவாதத்தை நடத்துமாறு பிரதமர் மார்க்கானியிடம் எதிர்க்கட்சித் தலைவர் பியே பொலிவியே அழைப்பு விடுத்துள்ளார். G7 நாடுகளிடையே வேகமான பொருளாதார வளர்ச்சியை தருவதாக பிரதமர் வாக்குறுதி வழங்கியதாகவும், ஆனால் பொருளாதார மந்த நிலை ஒன்றையே தந்துள்ளதாகவும் பியே பொலிவியே சாடியுள்ளார்.
0: தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தம்மை வெற்றி பெற வைத்த திருச்சி கிழக்கு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் நாளை பங்கேற்கிறார். முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் அவர் பங்கேற்கும் முதல் பொது நிகழ்வு இதுவாகும். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்ட விஜய் 2 தொகுதிகளிலும் அமோக வெற்றியினை பெற்றிருந்தார். விதிகளின்படி திருச்சி கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் விலகியமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறத்தில் தாம் கேட்டிருந்தால் துணை முதல்வர் பதவியை கூட விஜய் தந்திருப்பார் என்றும், ஆனால் கொள்கையே முக்கியம் என்பதால் திமுக கூட்டணியில் தொடர்வதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கையின் தற்போதைய ஆட்சியாளர்களின் தொலைநோக்கு பார்வையற்ற பொருளாதார கொள்கைகளால் நாடு ஆபத்தை நோக்கி செல்வதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விமர்சித்துள்ளார். எனினும் தேசிய மக்கள் சக்தி அரசின் சரியான ஆட்சி முறை காரணமாகவே இலங்கை தற்போது வளர்ச்சி பாதையில் செல்வதாக அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார்.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
5: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து என்ன தொடர்ச்சியா நிறைய வாரம் மாசம் வருஷமா வந்து என்ன ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட்ஸும் ரியல் எஸ்டேட் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த ரேடியோ மூலியமா. நிறைய பேருக்கு வந்து ஒரு உங்க மனசுலயே ஒரு க்வெஸ்டின் இருக்கும், எதுக்காக இவ எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறா, என்ன நோக்கம் அப்படின்ட்டு. இதோட மெயின் ரீசன் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஒரு வித்தியாசமான மார்க்கெட், எவ்ரிடே ஒரு மாறுற மார்க்கெட், வேற வேற விஷயங்கள், வேற வேற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க அப்டேட்டடா இருந்தீங்களானாக்கா அது உங்களுக்கு நல்லது. ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்க இருக்கிறதுக்காக வீடு வாங்கினா என்ன, இல்லாட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக வீடு வாங்கினாலும் நீங்க வந்து ஃபுல் நாலேஜோட ஒரு டிசிஷனை எடுக்கணும்னுட்டு தான் என்னோட மெயின் நோக்கம். நீங்களும் யோசிப்பீங்க, இவங்களும் சேல்ஸ் பர்சன் தானே, வாங்கறதுக்கு விற்கிறது தானே இவங்களும் செய்யறாங்க. அது இருந்தாலும் என்னோட முக்கிய நோக்கம் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் நாலேஜ் கொடுக்கறது தான். நாலேஜ் இஸ் பவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதுதான் மெயின் ரீசன். நீங்க ஒரு இடத்துல சைன் பண்ணும்போது ஒன்னு செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருந்ததுனாக்கா நீங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாம் கரெக்டா எடுப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து நான் கொடுக்கற மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்ஸ்க்கு தவிர்த்து நிறைய பேருக்கு வேற வேற குவெஸ்டன்ஸ் இருக்கும் உங்க மனசுல. அந்த மாதிரி உங்களுக்கு ரியல் எஸ்டேட் ரிலேட்டட் எந்த குவெஸ்டன்ஸ் இருந்தாலும் நீங்க எனக்கு கால் பண்ணி சொன்னீங்களனாக்கா நான் உங்களுக்கு அது பர்சனலி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இல்லை இந்த மாதிரி ரேடியோ அப்டேட்ஸ் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஏதாவது குவெஸ்டன்ஸ் இருந்தது, இல்லை ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ரியல் எஸ்டேட் பத்தினாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம், இல்லை டெக்ஸ்ட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். என்னோட நம்பர் 416-888-9492. நீங்க என்னோட சோசியல் மீடியா பேஜஸ்லயும் ஃபாலோ பண்ணலாம், swapteam.ca. Thank you.
4: Real estate market update. மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
6: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நம்ம ரேடியோ தான்.

0: எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும் என்றென்றும்.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் ஸ்பிரிங் மெகா சேல் 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002 4378607002.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301 416-841-5301.
4: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
5: ஓமோம், இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
4: அதுக்கு என்னட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ், 416-292-2455. 416-292-2455.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
6: இந்த கோடையை இசையோடு அர்ப்பணிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. ticketmaster.ca மூலம் டிக்கெட்டுகள் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM and Event by Sparkline Entertainment Inc.
7: Weekend, weekend, East FM 102.7.

0: இப்படி யாரு தெரியுமா இப்ப சொல்லிருப்பா? விராட் கோலி.
1: விராட் கோலி ஃபேன் சொல்லிருப்பாங்க.
0: விராட் கோலி சொல்லிருப்பா தேர்ட் அம்பையருக்கு
1: ஐ லவ் யூ அண்ட்
0: அப்படியே காட்டிடுவேன்.
1: குஜராத் வந்து நீங்க என்ன நினைச்சீங்க போன முறை இதே இது குஜராத் டீம் வந்து பேட்டிங் செய்யும் போது சேம் நடந்தது, இதே விஷயம் நடந்ததுனால கர்மா அப்படின்னு சொல்லி நான் சொல்ல இல்ல
0: இல்ல இல்ல அந்த வடிவேல் ஜோக் தஞ்சாவூர் பயங்கரமான ஆள் இருப்பேடா கிரிக்கெட்ல.
1: இப்படி எல்லாம் சொல்லும் போது நீங்க நினைக்கலாம் நீ ஆர்சிபி ஃபேனா, இல்ல நாங்க பொது
0: இணைந்து கயிற்றை தெரிவு செய்யலாம், நாங்கள் கேள்வியை சொல்லுவோம், 15 வினாடிகள் சரியான பதிலை இருவருமாக இணைந்து சொல்லி சிகரத்தில் ஏற்றி பாடலை தேர்வு நாங்கள் காத்திருக்கிறோம். அழைக்கலாம்
1: 4165544040
0: நாங்கள் எஸ்பி இம்போர்ட்ஸ் பள்ளி விற்பனை பற்றிய தகவல்களை கேட்கலாம்.
2: தொடர்ச்சியாக பிரம்லி அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனத்திலிருந்து இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மரக்கறி வகைகள், பல வகைகள், குரோசரி, தளபாடம், கடலுணவு பொருட்கள், மாமிச வகைகள் இவற்றோடு உங்கள் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான பூங்கன்றுகள், மரக்கன்றுகள், இது மட்டுமல்லாது சுவாமி அறைக்கு தேவையான பூஜை பொருட்கள், ஆலயத்துக்கு தேவையான பூஜை பொருட்கள் என்று சொல்லி அனைத்தையும் நீங்கள் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் வர வேண்டிய இடமாக இருக்கின்றது பிரம்லி அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ். இந்த வாரமும் ஏராளமான மது விற்பனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கார்டன் சென்டர் திறக்கப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமான அனைத்து விதமான பூங்கன்றுகள், மரக்கறி கன்றுகளையும் நீங்கள் இப்பொழுது கார்டன் சென்டரில் பெற்றுக் கொள்ள முடியும். துளசி, கற்பூரவல்லி, நந்தியாவட்டை, நித்யா கல்யாணி, எக்ஸோரா, வேப்பமரம், வெற்றிலை, கற்பூரவல்லி, மல்லிகை, இது மட்டுமல்லாது அந்தூரியம், செவ்வரத்தை, பாரிஜாதம், ரோஸ், முல்லை, கனகாம்பரம், துளசி மரம், அருகம்புல், இவற்றோடு வெண்டி, புடலங்காய் செடி, பாவற்காய், கத்திரிக்காய், மிளகாய், பயிற்றங்காய், கியூகம்பர், மீட், ஆனியன் லேக், சுரக்காய், கொத்தவற்றை என்று சொல்லி அனைத்து விதமான மரக்கறி கன்றுகள், செடி வகைகள், கொடிகளை கூட நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாது வருடம் வருடம் வளரக்கூடிய அனைத்து விதமான மர வகைகளும் உங்களுக்காக இங்கே காணப்படுகின்றன. நீங்கள் என்னென்ன மர வகைகள் அப்படி இல்லாட்டி செடி வகைகளை தேடுறீங்களோ அவை அனைத்தும் இங்கே உங்களுக்காக இருக்கின்றது. எனவே இந்த கோடைக்காலம் இந்த கார்டன் உங்களோட வீட்டு தோட்டம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் நீங்கள் வர வேண்டிய இடமாக இருக்கின்றது எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய கார்டன் சென்டர். இன்றைய நாள் இங்கே ஏராளமான ரோஸ் கன்றுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறு விதமான பல்வேறு வகை ரோசஸ் வந்து உங்களுக்காக இங்கே கன்றுகளாக காணப்படுகின்றன. $20 நீங்கள் ரோஸ் கன்றுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாரத்தில் தரப்படுகின்ற கார்டன் சென்டர் பழைய விற்பனையாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாத அனைத்து விதமான மரக்கறி கன்றுகள், பூங்கன்றுகளையும் கூட நீங்கள் மிக மலிவாக பெற்றுக்கொள்ள முடியும். $9.99 £8 $8.99 பிரீமியம் நல்லெண்ணெய் $6.99 இதயம் நல்லெண்ணெய் $7.99 துவரம் பருப்பு £8.99 முழு உளுந்து £8.99 மைசூர் பருப்பு £8.599 பிஎச்ஐ நல்லெண்ணெய் $11.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது மட்டுமல்லாது கரும்பு ஜூஸ் ஆக இருக்கட்டும், இளநீராக இருக்கட்டும், இவை கூட உங்களுக்காக இங்கே உடனுக்குடன் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான பலாப்பழம் உங்களுக்காக காணப்படுகின்றன. நீங்கள் பலாப்பழம் ஸ்லைஸாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லாட்டி முழு பலாப்பழமாக பெறுகின்ற பொழுது £129 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாது பல்வேறு சுவைகளை கொண்டு மாம்பழம் உங்களுக்காக இங்கே விற்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவையும் கூட மலிவு விலையில் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே நீங்கள் அவற்றை பெட்டிகளாக பெற்றுக் கொள்ள முடியும். பெற வேண்டிய இடம் பிரம்லி அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
3: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கான இதற்கான விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
5: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. குட் லைஃப் ஃப்ளோரிங் .ca.
6: சாமான் செய்யலாம்.
4: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
7: ஸ்கார்பரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
8: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
7: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
8: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
7: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ. 416-649-6388.
9: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Dry Plaza, 905-667-7200.
3: Indrum Isayudan, East FM Ungaludan, 102.7.
0: Royal Challengers Bangalore, ipozhudhu வெற்றியை பெற்றிருக்கின்றது. மகுடத்தை சூடியிருக்கின்றது. கப்பை, கப்பு முக்கியம் பிகிலு என்று சொல்கிற மாதிரி கப்பை வெற்றி கொண்டிருக்கின்றது. 161 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. அதாவது ஒரு 16 போலுக்கு 6 ரன்ஸ் தேவைன்றிருந்தது. அப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு 6 அடித்தா மேட்ச் முடிஞ்சிருமெண்டு. அப்போ நான் சொன்னால் 16 போலில் நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டும் போகல.
1: ஒரு நம்பிக்கை தான், அது அந்த RCB ஃபேன்ஸுக்கு தெரியும். ஈ சாலா கப் நமதே அப்படின்ற மாதிரி, அது வந்து RCB ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் தெரியும்.
0: அப்ப நான் அது அப்படி ஒரு ஃபேன் இல்லைன்றதால எனக்கு தெரியாது போல இருக்கு.
1: இருக்கலாம்.
0: சரி, அதை பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 1 ரன், அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 6, கடைசியா 161. மிகப்பெரிய பூரிப்புல இருக்கிறாங்க.
1: 18 வருட தவமாக போன வருடம் இருந்து அவங்க கப் அடிச்சாங்க. இது 19 வருட தவமா இருந்து இந்த வருஷம் கப் அடிச்சிருக்காங்க. எப்படினாலும் வின் வின் தான். RCB வின் பண்ணிட்டு குஜராத் டைட்டன்ஸ் பாவம் இருந்தாலும்
0: இப்படி ஒரு முரட்டு குத்து நான் பார்த்ததே இல்லை. சிகரம் தொடு கேடு கொண்டிருக்கின்றோம். சிகரத்தை தொடுவதற்கு எங்களுக்கு நீங்க எங்களோடு நீங்கள் அழைப்பினை மேற்கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 4-1-6-5-5-4-4-0-4-0.

0: 2:04 சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இஸ்ட் எஃப்எம்எல். இந்த மணித்தியாலத்திலே நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம், கயிற்றை தெரிவு செய்யலாம், தெரிவு செய்து நாங்கள் கேள்வியை சொல்வோம். 15 வினாடிகளுக்குள் இவருமாக இணைந்து பதிலை சொல்லி சிகரத்தில் உங்களை ஏற்றி நாங்களும் நீங்கள் கேட்ட பாடலை தருவோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: காலநிலை என்ன சொல்கின்றது, டொரண்டோ என்ன சொல்கின்றது என்று சொல்லி பார்த்தால் காலநிலை 22°C ஆயிருக்கிறது, 22 உணர்கின்றோம். அதே போலவே இரவு வேளை 12°C ஆக வீழ்ச்சியடையும் என்றும், நாளை காலை 20°C, நாளை திங்கட்கிழமை 20°C அதிகூடிய வெப்பநிலை என்றும் எதிர்கூறல் தெரிவிக்கின்றது.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவிதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை.
0: தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒருவரிடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். $5,000 மேல் நகை வாங்கும் போது ஆவடி 2023 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599.
1: உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com.
0: நேரம் 2:06 சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.

0: 2:10 இஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சிகரம் தொடு நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து சிகரத்தை தொடுவதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.
1: இப்பொழுது நாங்கள் எஸ்பி இம்போர்ட்ஸ் வழங்குகின்ற மலை விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: பிரபலி என்பவரின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி போலீஸ் நிறுவனம் தொடர்ச்சியான மலிவு பிரியை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வார விடுமுறை நாட்கள் இந்த வாரத்திலும் நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுக்கான மலிவு விற்பனை தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை இன்றைய நாளும் உங்களுக்கான கார்டன் சென்டர் இங்கே திறக்கப்பட்டிருக்கின்றது. கார்டன் சென்டரில் கூட ஏராளமான மரக்கறி கண்டுகள், பூங்கன்றுகள், செடி கொடி வகைகளை கூட நீங்கள் உடனுக்குடன் இங்கே பெற்றுக் கொள்ள முடியும். ஆரோக்கியமான தரமான கண்டுகளை வாங்கி நடுகின்ற பொழுது உங்கள் வீட்டு தோட்டமும் அழகாக இருக்கும். அது மட்டுமல்லாது நீங்களும் அந்த மரக்கறி சார்ந்த விடயங்களை கூட பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவற்றுக்காக நீங்கள் வர வேண்டிய இடமாக இருக்கின்றது எஸ்பி இம்போர்ட்ஸினுடைய கார்டன் சென்டர். அனைத்து விதமான கன்றுகளும் இங்கே விற்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எஸ்பி இம்போர்ட்ஸ் அண்ட் ஃபிஷ் மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்றைய நாளும் இந்த வாரத்திலும் உங்களுக்காக மலிவுப்படி தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. விலைமீன் பவுண்ட் 999-க்கும், திரளி மீன் பவுண்ட் 599-க்கும், கரந்திரளி பவுண்ட் 699-க்கும், குடுவா மீன் பவுண்ட் 899-க்கும், பால் சுறா பவுண்ட் 699-க்கும், கோழிக்கால் பவுண்ட் 269-க்கும், ட்ரம் ஸ்டிக் பவுண்ட் 299-க்கும், மாற்றுச்சி பவுண்ட் 999-க்கும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாது ஊர் ஆட்டு பங்கு $50-க்கும், காட்டு பன்றி பவுண்ட் 699-க்கும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இவற்றோடு இறால் கணவாய் போன்ற விடயங்களை நீங்க ஃப்ரோசனாக கூட பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃப்ரோசன் நண்டு வகைகள் இவற்றோடு ஃப்ரெஷ்ஷான ஆட்டுக்குடல் போன்றவற்றை கூட நீங்கள் எஸ்பி இம்போர்ட்ஸின் கடலுணவு பொருட்கள் மற்றும் மாமிசங்காடிக்கு வருகின்ற பொழுது பெற்றுக் கொள்ளலாம். எஸ்பி இம்போர்ட்ஸை பொறுத்தவரை யுனிக்கான பல்வேறு விடயங்களை நீங்கள் தேடுகின்ற பொழுது அதற்கான பதிலாக கூட காணப்படுகின்றது. இந்த வாரத்திலும் கூட பத்தியத்துக்கு ஏற்ற வகையில் நீங்கள் கோழி குஞ்சுகள், விராட்டு கோழி குஞ்சுகளை தேடிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் அவற்றை கூட நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவையும் மலிவு விற்பனையில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் பர்னிச்சரை பொறுத்தவரை எஸ்பி இம்போர்ட்ஸின் தளபாடு பிரிவு மிக விசால நிலக்கீழ் காட்சியறை இங்கே காணப்படுகின்றது. பல்வேறு தெரிவுகள் உங்களுக்காக இருக்கின்றன. நீங்கள் பர்னிச்சர் என்று வருகின்ற பொழுது சிக்ஸ் பீசஸ் வுடன் பெட்ரூம் செட் வந்து இப்பொழுது $1,299 நீங்கள்

0: பெற்றுக்கொள்ளலாம். 3 பீசஸ் சோஃபா செட் வாங்குகிற பொழுது $899, 5 பீசஸ் டைனிங் செட் வந்து நீங்கள் $390 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. 3 பீசஸ் ரீக்ளைனர் சோஃபா செட் லெதர் 1499 நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது மட்டுமல்லாது 6 பீசஸ் மாடர்ன் பெட்ரூம் செட் மிகச்சிறந்த பெட்ரூம் செட் ஆக இருக்கின்றது. பேட் இவற்றோடு ட்ரெஸ்ஸர் மிரர் இது மட்டுமல்லாது நைட் டேபிளும் உங்களுக்காக கிடைக்கிறது. $1499 நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கிளாஸ் டாப் காஃபி டேபிள் $129. க்ரோசரி கோர்னர் சோஃபா செட் இருக்கிறது வித் ஓட்டுமனோடு நீங்கள் $899 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பல்வேறு பிரிவுகள் தளபாட பிரிவிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாது அனைத்து விதமான பேக்கரி வகைகள் பல வகைகள் க்ரோசரி ஐட்டம் என்று அனைத்தையும் ஒரு இடத்தில் பெற்றுக்கொள்ள பிரிமியர் லோரன்ஸ் சந்திப்பில் SP இம்போர்ட்டர்ஸ்.
1: 2:13 ஈஸ்ட் FM உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
2: ஸ்பாட்லைன் என்டர்டெயின்மெண்ட். 2:13 தொடர்ச்சியாக நாங்கள் சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 4165544040.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
0: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 Torham Place, பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
5: ஹைஃபை பார்பர்ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர்ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
6: சில்லென்ற காற்று, இதமான இசை இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்இல் மனதை வருடும் பாடல்களோடு.
7: 2:22 சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிகரத்தை தொடுவதற்கு எங்களோடு சபா இருக்கின்றார். வணக்கம் சபா.
8: வணக்கம்,
9: முன்னணி
8: விமான நிறுவனங்கள் 6 சொல்லுங்கள். உலகில் முன்னணி விமான நிறுவனங்கள் 6 சொல்லுங்கள்.
9: நீங்க சொல்லுங்க. கதி பசிபிக், சுவிஸ் அலையன்ஸ்.
7: ஏன்டா நான் இடையில மறைக்கல? ஏண்டா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னணி ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஆண்டு
9: கேட்டா
7: இல்ல. ஆனா இருந்தாலும் நீங்க 3 சொல்லிட்டீங்க தானே, அதால நான் கேட்டு என்ன ஒண்ணுமே சொல்ல விடலே.
8: இல்லதா, நீங்க சொல்றீங்களோ நான் சொல்லட்டா அப்படின்ற ஒரு.
7: நீ ஏன் நானா அப்படி ஒரு
8: மோதி பாத்திரலாம்.
7: நீ ஏன் நானா?
9: நான் கூட கொஞ்சம் ஓய்வு வந்து விட்டேன்.
7: என்னது என்ன பாட்டு பண்ணாங்க? என்ன கேள்வி கேட்கிறார்? நீங்க பதில கண்டுபிடிக்கணும். நன்றி, இணைந்து கொண்ட பைக்கு வாழ்த்துக்கள்.
9: நன்றி.
7: முன்னணி நிறுவனங்கள் என்ன சொல்லி சொன்னால், முன்னணியில் இருக்கிற, அதாவது 1 to 10 இருக்கிறத நம்ம வேணும்னா நாங்கள் சொல்லலாம். கட்டார் ஏர்வைஸ் இருக்கிறது, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், எமிரேட்ஸ், டர்கிஷ் ஏர்லைன்ஸ், கதே பசிபிக், ஏஎன்ஏ, ஆல் நிப்பான் ஏர்வைஸ், ஜப்பான் ஏர்லைன்ஸ், எத்திஹாட் ஏர்வைஸ், ஏர் நியூசிலாந்து, லுஃப்தான்சா. இவ்வளவும் முதல் 10 இடத்துல இருக்கிற உலகத்தினுடைய முன்னணி விமான நிறுவனங்களாக இருக்கின்றது. 2:24 மீண்டும் ஒருமுறை நாங்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். சபாக்கு நீங்கள் மனித கொள்ளலாம். 3 மணி வரை இணைந்து சிகரத்தில் இருந்து சிகரம் தொட்ட பாடலை கேட்கலாம். வணக்கம். தொலைபேசி
8: 416-554-4040

0: சபாபா கண்டுபிடிச்சிருப்பார் தந்த ஜன்னல் நிலவுக்கு என்ன ஆச்சு அப்படி என்று. 2:29 மூணு இப்பொழுது நாங்கள் இன்னும் ஒரு நேரம் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: பீம் சிங்.
1: பீம் சிங், எப்படி இருக்கீங்க?
0: தமிழ்
1: திரைப்படங்களுக்கு தற்போது இசையமைக்கும் இசையமைப்பாளர்கள் 6 சொல்லுங்கள். தமிழ் திரைப்படங்களுக்கு தற்போது இசையமைக்கும் இசையமைப்பாளர்கள் 6 சொல்லுங்கள்.
0: நான் சொல்றேன், சொல்லி ஆரம்பிக்கிறேன். டீமான்.
2: கிந்தி பாட்டுக்கு இசையமைக்கிறார்கள் சொல்லு.
0: இல்ல இல்ல, அதெல்லாம் முடிஞ்சது. அந்த 15 செகண்ட் முடிஞ்சது.
2: ஓகே,
0: சரி, நன்றி இணைந்து கொண்டமைக்கு. 2:30 நிமிடம் நீங்கள் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். இணைந்து பதிலை தெரிவிக்கலாம். கயிறை தெரிவு செய்து கேள்வியை சொன்னதுக்கு பின்னர் 15 வினாடிகளுக்குள் சரியான பதிலை நீங்களும் நாங்களுமாக சேர்ந்து சொல்லி உங்களை சிகரத்தில் ஏற்றிவிட்டு நாங்கள் பாடல் தர காத்திருக்கணும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040. இலங்கையில் தமிழின வரலாற்று அழிப்பின் முக்கிய அங்கமான யாழ் நூலக எரிப்பு இடம்பெற்று 45 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. 1981 மே மாதம் 31 யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக ஆரம்பித்த வன்முறைகளின் தொடர்ச்சியாக பெரும்பான்மையின காடையர்களாலும் போலீசாலும் ஊர்காவல் படையாலும் உலக புகழ்பெற்ற யாழ் நூலகம் எரித்து அழிக்கப்பட்டது.
0: தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் காவி உடையணிந்த திருவள்ளுவர் படம் வைக்கப்பட்டமை மீண்டும் சர்ச்சையாகியுள்ளது. அனைவருக்கும் பொதுவான திருவள்ளுவர் மீது குறிப்பிட்ட மதச்சாயம் பூசுவது அவரை அவமதிக்கும் செயலென அமைச்சர் அருண்ராஜ் சாடியுள்ளார். அதேவேளை இவ்விடயத்தை தட்டி கேட்க முதலமைச்சர் விஜய் தயங்குவது ஏனென்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் கடந்த திமுக ஆட்சியில் முன்னாள் ஆளுநர் ஆர் என் ரவி பதவியில் இருந்தபோதும் இதே சர்ச்சைகள் எழுந்ததை சுட்டிக்காட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் வன்னியரசு அமைச்சர் வன்னியரசு திருவள்ளுவரை மத அடையாளமாக மாற்றும் பாஜகவின் முயற்சிகளை தடுக்க முதலமைச்சர் விஜயுடன் கலந்து பேசி முயற்சிகளை எடுப்போம் என தெரிவித்துள்ளார்.
1: லிபனானின் தெற்கு எல்லையில் அமைந்துள்ள மூலோபாய முக்கியத்துவம் பெற்ற மலை மற்றும் கோட்டையை ஹிஸ்புல்லா அமைப்பிடமிருந்து இஸ்ரேல் கைப்பற்றியுள்ளது. வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற இந்த புராதன கோட்டையை கிட்டத்தட்ட 400 ஆண்டு காலத்தின் பின்னர் இஸ்ரேல் கைப்பற்றியுள்ளமை இஸ்ரேல் ஹிஸ்புல்லா யுத்தத்தில் மைல்கல்லாக கருதப்படுகிறது.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.

0: சிலுசிலுன்னு காத்து, மனசுக்கு இதமான பாட்டு, ரெண்டும் போதும். நம்ம நால அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165085052 4165085052. அங்குதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேப் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantast Family Dental Clinic, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield க்கும் இடையில். இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றிய அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அழையுங்கள். 416-450-5473 அல்லது 647-248-7252.
6: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
7: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர். 416-558-2551 416-558-2551.
8: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 ஜூன் 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
9: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markman Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markman Medical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence Hill, Photo Fast, Tandra and Ritz and Oshawaville, Free Toppings Pizza. இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் ஈவென்ட் பை ஸ்பார்க்லைட் என்டர்டெயின்மெண்ட் இன்க்.
10: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே.
11: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: 2:47 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சிகரம் தொடு நிகழ்ச்சிகளை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதற்கு முன்னதாக இப்படி நாங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்குகின்ற மலிவு விற்பனை பற்றிய தகவல்களை கேட்கலாம்.
2: எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் இந்த வார விடுமுறை நாட்களிலும் மாபெரும் மலிவு விற்பனையோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பெம்லி அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் இந்த சவர் காலம் கோடி காலத்துக்குரிய அதே கொண்டாட்டத்தோடு தரப்படுகின்ற மலிவு விற்பனையாக இந்த மலிவுப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து விதமான மரக்கரை வகைகள், பல வகைகள், குரோசரி, தளபாடம், இது மட்டுமல்லாத கடலுணவுப் பொருட்கள், இறைச்சி வகைகள், வீட்டுத் தோட்டத்துக்கு தேவையான பூங்கன்றுகள், மரக்கன்றுகள், இவற்றோடு உங்களுடைய வீடு மற்றும் ஆலய பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்கள் என்று சொல்லி அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வர வேண்டிய இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட டுங்கு, செவ்வளநீர், அண்ணாமண்டா, கொய்யாப்பழம், நாவல் பழம், இவற்றோடு ஏராளமான மாம்பழங்கள், பலாப்பழம் என்று சொல்லி அதற்கான மலிவுப்படியும் இடம்பிடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த கோடைக்காலம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இளநீர் வாங்க வேண்டும், கரும்பு ஜூஸ் வாங்க வேண்டும் என்றால் அவை கூட உங்களுக்காக இங்கே வெளிப்புறத்தில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவை ஷாப்பிங் முடித்தவுடன் அவற்றையும் நீங்கள் பெறுகின்ற வாய்ப்பினை எஸ்பி போர்டஸ் நிறுவனம் தந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வருகின்ற பொழுது பூஜை அங்காடியில் சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், அது மட்டுமல்லாது பன்னீர், அத்தர், பித்தளை விளக்கு, உமி, வைக்கோல், சந்திரமாலை, சுலகு வேட்டி, சுவாமி சாரி, கருத்த மாலை, கொண்டை மாலை என்று சொல்லி அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய பூஜை தேவைகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாது எஸ்பி போர்ட்ஸ் எப்பொழுதுமே அந்த ஜுனைக்கான விடயங்கள் நிறையவே இருக்கின்றது. நீங்கள் இந்த மூலிகை வகைகள், ஹேர்பல் இலை வகைகளை தேடுறீங்க, அப்படி இல்லாட்டி உங்களுடைய நோய்களுக்கு ஏற்ற வகையில் ஹேர்பல் ஐட்டத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அவற்றை கூட நீங்கள் இங்கே எஸ்பி போர்ட்ஸ் நிறுவனத்தில் பெற்றுக் கொள்ளலாம். மருதாணி இலை, பப்பாசி இலை, இன்சுலின் இலை, ருத்தி இலை, முடக்கொத்தான், பிரண்டை, இப்படி என்று சொல்லி ஏராளமான இலை வகைகள் கூட உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் வருகின்ற பொழுது அவர்களோடு நேரடியாக பேசுகின்ற பொழுது இந்த மூலிகை சார்ந்த மேலதிக விவரங்களையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது மட்டுமல்லாது இன்றைய நாளும் கூட ஏராளமானவர்கள் வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த பூந்தோட்டம் என்று பார்க்கின்ற பொழுது சமருக்குரிய அத்தனை விதமான மரக்கட்டுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நீங்க வந்து பாத்தீங்கன்னா வழியில மிக பிரம்மாண்டமான கார்டன் சென்டர் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஏராளமாக இன்றைய நாளை பொறுத்தவரை பல்வேறு விதமான ரோஜா கன்றுகள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை நீங்கள் வலிவாக பெற்றுக்கொள்ளலாம். ரோஜா கன்றுகள் பல்வேறு நிறங்கள்ல பல்வேறு வகையான ரோஜாக்களை நீங்கள் வலிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எஸ்பி போர்ட்ஸினுடைய கார்டன் சென்டர்ல பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது ஏராளமான மரக்கறி கன்றுகள், இவற்றை கூட நீங்கள் வலிவாக பெற்றுக்கொள்ள முடியும். இது மட்டுமல்லாது கொய்யா மரம், வாழை மரம் போன்றவற்றை கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி போர்ட்ஸினுடைய கார்டன் சென்டர்ல பெறுகின்ற அதே நேரத்துல உங்களுடைய வீட்டில் வருடம் முழுவதும் வளரக்கூடிய மரக்கன்றுகளை கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி போர்ட்ஸில் பெற்றுக்கொள்ளலாம். இது மட்டுமல்லாது பூச்சாடி, அது மட்டுமல்லாது தோட்டத்துக்கு தேவையான மரக்கன்றுகள், இவற்றோடு சேர்த்து நீங்கள் யூரியா வகைகள், உரம் போன்றவற்றை கூட எஸ்பி போர்ட்ஸினுடைய கார்டன் சென்டரில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ரோஜா கன்றுகள் $20 நீங்கள் இன்றைய நாளில் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். வர வேண்டிய இடம் ரிப்ளியன் லோரன் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
1: 2:50 நாங்கள் முயற்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளும் இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற வாரமும் இதே போல் சிகரம் தொடு உங்களை மகிழ்விக்க வரும் 8 கயிறுகள் உங்களுக்காக வரும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றார் சுரேகா.
0: இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை திரும்பியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா. ரூபன் தொடர்ந்தும் சஞ்சயன் மற்றும் ராஜேஷ் இணைந்திருப்பார்கள்.
1: ஒலிக்கிற பாடல் விளம்பரங்களை தொடர்ந்து ரசிகர் மன்றம் நிகழ்ச்சி உங்களுக்காக வருகிறது. இணைந்திருங்கள் எஸ்டிஎஃப்எம் கேட்டலையோடு.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் 10865 பேவியூ அவென்யூ 905-883-9109.
1: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம் சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள் 6479625619 6479625.
2: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 முதல் மாலை 4 வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் Kerala, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.

0: அஜித்தும் விஜயும் மறுபடியும் சேர்ந்து நடிப்பாங்களா? சூப்பர் ஸ்டாரோட 200வது படம் எந்த வருஷம் வரும்? எப்பதாங்க தமிழ் படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும்?
1: சத்தியமா தெரியாது சார்.
2: பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: எங்களுக்கு இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாம இருக்கலாம், ஆனால் தமிழ் சினிமா பத்தி நிறைய நிறைய லேட்டஸ்ட் நியூஸ் தெரியும்.
4: என்ன இவ்வளவு விஷயத்த சொல்றீங்களே, யாருன்னு நீங்க?
3: சுவையான புத்தம் புதிய சினிமா தகவல்கள், சுவாரஸ்யமான சினிமா கேள்வி பதில்கள், புதிய பழைய திரைப்படங்கள் பற்றிய பார்வை, அத்துடன் நமது கலைஞர்களின் பாடல்களோடும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் கேட்க தவறாதீங்க. ரசிகர் மன்றம் FM 102.7.
5: வணக்கம் ராஜேஷ்.
6: வணக்கம் சஞ்சயன். வணக்கம் நேர்களே. சஞ்சயன் எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நான் நல்லா இருக்கேன். அதே மாதிரி நேர்களுமே வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப அருமையான ஒரு காலநிலை, சம்மர் வந்து முழு வீச்சில் வந்துருச்சு. என்னதான் வந்து டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா சம்மர் டே சொரங்களை ஸ்ப்ரிங்கில் தான் இருக்குது, இருந்தாலும் வந்து வெயில் சுட்டி இருக்குது. நம்ம அதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா என்ஜாய் பண்ணிட்டு போகணும். ஏன்னா அடுத்து 2-3 மாதத்துக்கு தான் இருக்கும் அந்த மாதிரி.
5: இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார?
6: ஆமாம். ஸோ அதனால் அந்த ஒரு நல்ல ஒரு செய்தியோட அடுத்த 2 மணி நேரத்துக்கு இதை மாதிரி நல்ல நல்ல செய்திகளாக வரும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம ரசிக மன்றத்தை ஓப்பன் பண்ண போகிறோம்.
5: வாழ்க்கை நம்பிக்கையிலானே ஓடுது ராஜே.
6: ஆமாம், ஏன்னா அந்த செய்தி பெட்டகம் வந்து என்ன இருக்கும், செய்தி பெட்டகத்துக்கு உள்ள என்னெல்லாம் வெளிவரப்போகுது, நல்ல நியூஸ் வெளிவரப்போதா இல்லாட்டி அப்படின்னு தலை சுரியற மாதிரி நியூஸ் வெளிவரப்போதா அப்படின்றது போக போக தான் தெரியும்.
5: என்ன தலை சுரியற மாதிரி?
6: இல்லை இல்லை, அடிக்கடி அந்த மாதிரி நியூஸ் வருது இல்லை அவங்க பெட்டகத்தில் இருந்து, அதனால தான் சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி அந்த பெட்டகத்தில் என்னென்ன ரகசியம்லாம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து கேட்கறதுக்கு ரசிகர் மன்றத்தை ட்யூன் பண்ணி கேட்டுட்டு இருக்கணும். EFM 102.7 416-824-1212 அதுதான் EFM-ஐ தொடர்பு கொள்ள வேண்டிய அலுவலக தொலைபேசி எண். EFM 102.7@gmail.com உங்களுக்கு மின்னஞ்சலை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம், நாங்கள் அது மூலமாக உங்களுடைய சகதிகள்லாம் தெரிஞ்சு போனாங்க.
5: டொரண்டோ 24 டிகிரி செல்சியஸ் ஆகிருக்கிறது, 24 உணர்கின்றோம். அதே வேளை நாளை பொறுத்தவரை திங்கட்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ். எரிபொருள் விலையில் இந்த விதமான மாற்றமும் நாளை நாளில் இல்லை.
6: EFM-ஐ உலகின் எந்த மூலையிலும் கேட்கறதுக்கு EFM.ca அப்படின்னு இணையத்துக்கு போகலாம், இல்லைன்னா iOS ஆண்ட்ராய்டு செயலியிலையும் நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு உங்கள் செல்ஃபோன் மூலமாகவும் எங்கேருந்தும் கேட்டு மகிழலாம். அது மட்டும் இல்லாமல் EFM தமிழ் அப்படின்ற பக்கங்களில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இயங்கிட்டுருக்கிறோம். யூடியூப்பில் EFM 102.7 அப்படின்ற சேனலில் உங்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட பிரத்யேகமான காணொலிகள் நிறையா இருக்குது, அதையும் பார்த்து நீங்கள் மகிழலாம். சரி, முட்டைக்கலைக்கில் இந்த சூப்பரான பாட்டு, இல்லை இல்லை முட்டைக்கலைக்கில் யூத்துலேருந்து முட்டைக்கலைக்கு அப்படின்னு ஒரு பாட்டு. இவர் தான் வந்து நம்மளுடைய அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அரசல் பரசலாக நியூஸ் வருது. அந்த நியூஸ் தான் நம்ம சஞ்சயம் சொல்ல போகிறாரா அப்படின்றத இந்த பாட்டு கேட்டு வந்து பேசலாம். இது EFM-இல் ரசிகர் மன்றம்.

0: முட்டை கலக்கில முட்டையை மட்டும் கலக்கல, அவருமே வந்து நல்லா கலக்கிட்டு போயிருக்காரு கென் கருணாஸ்.
1: முட்டை கலக்கில முட்டையை மட்டும் கலக்கல,
0: இல்லைங்க முட்டை கலக்கினா முட்டையை கொஞ்சம் அப்படியே கலக்கி வந்து போடுவாங்க, வழிஞ்சி இருக்கும், அது வெந்து வேகாத மாதிரி இருக்கும், அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு வந்து பிடிக்காது.
1: புல்சைன்னு சொல்லுவாங்க.
0: ஆமா, ஆனா இந்த முட்டை கலக்கி பாத்தீங்கன்னா நல்லா பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே. புல்சைனா வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து அப்படியே இருக்கணுங்க, கலக்காம. இது வந்து கலங்கி இருக்கணும், அதான் கலக்கி, அதான் கலக்கி பாருங்க. முட்டை கலக்கி ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை வந்து சொல்லிட்டு போறோம் நாங்க, தெரியாதவங்களுக்கு எல்லாம். இந்த மாதிரி நிறைய தத்துவங்கள் எல்லாம் அடுத்த ரெண்டு மாதத்துல
1: வரும் போகுல. எவ்வளவு நூதனமா கவனிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? செய்யக்கூடிய அதால இந்த படம் நிச்சயமா பெரிய அளவில் வரும்னு சொல்லி அந்த அதை சார்ந்தவங்க அவரை மிக பெரிய அளவில் எலிவேட் பண்ணி கொடுத்தாங்க. அது பெரிய சாதகமாக போச்சு. அதே நேரத்தில் படத்துக்கு மிகப்பெரிய வெற்றிக்கும் அதுவும் ஒரு காரணம். என்னதான் நீங்க எலிவேட் பண்ணி எப்படிதான் நீங்க கதைச்சாலும்
0: இருந்தாதான்
1: அப்ப அந்த அளவில் படம் நல்லா போயிட்டு தானே. போன உடனே வாழ திருப்படம் ஞாபகம் இருக்கு, ஆரம்பத்தில் மாறி செல்வன் அது வந்த நேரத்தில் நெட்ஃப்ளிக்ஸை நல்லா கவர்ந்து நெட்ஃப்ளிக்ஸை அவரை கூப்பிட்டு கௌரவப்படுத்தி அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப்பில் அவங்க ஒர்க் பண்ண தொடங்கினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் காப்பியில் செய்துட்டு அந்த படத்தை
0: நெட்ஃப்ளிக்ஸ் தயாரிக்கிறது,
1: ஃபைனான்ஸ் பண்ணுறதெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. அதில் அது நல்ல ஒரு டைப், அவர் லைஃபும் செட்டில், நல்லவருக்கு செட்டில், ஒரு பலமான தோல்வி கொடுக்கும்
0: வரைக்கும்.
1: அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கடக்கன் பார்வை ஆரலப்பட்டிருக்கேன்டா கென் கருணாஸில், அவரையும் கூப்பிட்டு

0: நான் நினைக்கிறேன் ஒரு கேங்கோட வரும் போல எல்லாம் அந்த யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்க யோசிச்சு பாருங்க, எல்லாருமே சரியான நல்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே
1: நல்லா ஜென்சி மைண்ட் செட்டை பிடிச்சு அவங்களோட நாடித்துக்கு ஏத்த மாதிரி வந்து படம் பண்ணி அந்த உட்கார்ந்து இருக்க 2 மணி நேரம் வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் திரும்பி யோசிச்சு பாத்தீங்கன்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் யோசிக்க கூடாது, இதுக்கு 2 மணி நேரம் மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா கிளம்பிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு படம் இருக்கும். அந்த வகையில அது போதுங்க இல்ல, அதுதான் நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. இப்போ மார்க்கெட்டுக்கு அதான் தேவை, என்ன தேவையோ அதை நாங்க கொடுப்போம், அப்பதான் வந்து கல்லா கட்டும், நாங்களும் வந்து அடுத்து நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்னு அடுத்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, கென் கருணாஸை பத்தி அந்த நியூஸ், அப்புறம் இன்னொரு பாட்டு ஒன்று வருது, அந்த பாட்டை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல், இது ரசிகர் மன்றம்.

0: ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா இணைந்து வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ் அபிலாஷ் மற்றும் டொரண்டோவின் இளம் முன்னணி பாடகர்கள் இணைந்து வழங்கும் பிரம்மாண்டமான மனதை மயக்கும் இசையிரவு June 6 சனிக்கிழமை மாலை 6:00 பிக்கரிங் கேசினோ ரிசார்ட்டில். இந்நிகழ்ச்சிக்குரிய டிக்கெட்டுகளை டிக்கெட் மாஸ்டர்.ca மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அத்தோடு ஸ்பெஷல் டிக்கெட்டிங் ஈவெண்டில் இன்று காலை 11 முதல் இரவு 8 வரை மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் மெஜஸ்டிக் சிட்டி மாலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளும் சிறப்பு வாய்ப்பு. டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாகி வரும் நிலையில் இப்போதே உங்கள் இருக்கைகளை உறுதி செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 6473365529 எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. 3:14 கேட்டுக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில். ரசிகர் மன்றம், இந்த சமயத்தில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
1: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் இன்றைய நாளிலும் இந்த வாரத்துக்குரிய மலிவு பணிகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வர வேண்டிய இடமாக இருக்கின்றது பிரிம்லியன் லோரன்ஸ் சந்திப்பு. இங்கு இன்றைய நாளும் கூட கார்டன்ஸ் என்று மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மரக்கறி கன்றுகள், பூங்கன்றுகள், மரக்கன்றுகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கான கார்டன் சென்டர் இங்கு எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனத்தில் இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பலரும் நாடுகின்ற ஒன்றாக இருக்கின்றது இந்த கார்டன் சென்டர். மிக மலிவாக அனைத்தையும் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை கார்டன் சென்டர் தருகின்ற டீல் அனைத்து மிக வலிவாக இருக்கின்ற பொழுது இன்றைய நாளில் ரோசா கன்றுகளுக்காக சிறப்பு விலை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. $20 நீங்கள் பல்வேறு விதமான ரோஜா கன்றுகள், பல்வேறு நிறங்கள், பல்வேறு விதமான ரோஜா கன்றுகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் குரோசரி என்று பார்க்கின்ற பொழுது புளி $243, அப்பளம் $343, ப்ளூ காஃபி $699, எஸ்பி சீரக சம்பா அரிசி $12.99, எஸ்பி பொன்னி அரிசி $7.99, எஸ்பி இட்லி அரிசி £8.699, பீனட் ஆயில் $699, பிஹெச்ஐசி சசுமி ஆயில் 750 ml $9.99 நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் பீட்ரூட் 99 cents, வாழைப்பழம் 89 cents, உள்ளி பவுண்ட் $199 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரோமே டொமேட்டோ பவுண்ட் 179, பிரவுன் டொமேட்டோ பவுண்ட் 149, ஜிஞ்சர் பவுண்ட் 299, கறிமிளகாய் 299, மரவள்ளி கிழங்கு பவுண்ட் 149, மல்லி இலை $345, புதினா $343, கியூகம்பர் $345 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் பைனாப்பிள் $245, மாதுளம் பழம் $245, வாழைக்காய் பவுண்ட் 189, வாழைப்பூ பவுண்ட் 189, கத்திரிக்காய் பவுண்ட் 199, வெள்ளை வெங்காயம் $10 499, உருளைக்கிழங்கு பேக்காக நீங்கள் பெறுகின்ற பொழுது $10 பேக் $399, பப்பாசி பழம் $499 ஈச்சாக நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த கோடை காலத்துக்குரிய அத்தனை விதமான விடயங்களும் இங்கே எஸ்பி போர்ட்ஸ்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளில் ஃப்ரெஷ்ஷான செவ்வள நீர், அதே நேரத்தில் கரும்பு ஜூஸ் உடனுக்குடன் செய்து தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்ற டுங்கு, செவ்வள நீர், அண்ணாமுண்ணா, கொய்யாப்பழம், நாவல் பழம் போன்றவற்றை கூட நீங்கள் மலிவாக பெற்றுக் கொள்ள முடியும். மாம்பழம் பல்வேறு சுவை கொண்ட பல்வேறு விதமான மாம்பழங்கள் விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் பலாப்பழம் கூட நீங்கள் ஸ்லைஸாக பெற்றுக் கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் முழு பலாப்பழமாக பெறுகின்ற பொழுது அவற்றை கூட பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாது தளபாட பிரிவும் உங்களுக்காக மலிவினை தந்து கொண்டிருக்கின்றார்கள். தளபாட பிரிவிலும் ஏராளமான டீல்ஸ் உங்களுக்காக காணப்படுகின்றது. நீங்கள் வர வேண்டிய இடம் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் பிரிம்லி அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்றது.
2: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
4: Ajax Mitsubishi Spring Mega Sale 2026 Outlander PHEV க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸ் க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் Mild Hybrid Purchase களுக்கு $1,000 gift card பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 plus tax க்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின் 4378607002 4 7860-7002.
5: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
6: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம் மண்டலாபிஷேக பூர்த்தியும் 1008 கலசாபிஷேகமும் ஜூன் 3 மாலை 4 முதல் இரவு 9 வரையும், ஜூன் 4 காலை 6:30 முதல் நண்பகல் 1 வரையும் நிகழ திருவருள் கூடியுள்ளது. கலசாபிஷேகத்தில் கலந்து கொள்ள விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம், 3011 மார்க்கம் ரோட், ஸ்கார்போ, 416-754-7338.
7: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை, வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும், மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390, 416-844-7390.
8: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

0: உங்கள் அபிமான ஆல்பியான் உட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யாக் சினிமாஸில் இப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, மோகன்லால் நடிப்பில் திருஷ்யம், அர்ஜுன் நடிப்பில் பிளாஸ்ட் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியான் உட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யாக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.
1: 3:24 மணம் ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சரி, சிம்பு பாடின பாட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பெருசா எல்லாரும் ஈர்த்ததாண்டு கேட்டால் பெருசா ஈர்க்கலை.
0: படத்திலே வைக்கலன்னு சொல்லி படம் வரைக்கும் முன்னாடியே சொல்லியிருந்தார் அவர், அஜய் பாலாஜி.
1: அது ஒரு இன்ட்ரோ, அது ஒரு ப்ரொமோஷன் பர்பஸுக்காக செய்த பாட்டு தானே. அதெல்லாம் அதில் சூர்யாவே இல்லை, அதில் ஃபுல்லாகவே அஜய் பாலாஜி தானே.
0: படம் பார்த்தா தெரியும், அது வந்து வில்லன் கோஷ்டிக்கான பாட்டுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னும் படம் பார்க்கல, படம் பார்த்தா தெரியும்.
1: படம் பார்த்தா தெரியும். சரி, இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு தான் கருப்பு பார்த்தீங்கன்னா சொன்னால் அது கருப்பு சாமி சூர்யாட தலையெல்லாம் நிற்கிறார்.
0: ஆமா, 300 கோடியை தாண்டி கூட்டு போயிட்டு இருக்காரு. ஆமா,
1: மிகப்பெரிய அளவில் அது திருஷ்யம் 2-3 வந்தது. ஆனால் அது வந்து தியேட்டர் எல்லாம் அப்படி இப்படினு சொல்லி அதுக்கு பிரிச்சு கொடுத்தாலும் பெரிய அளவில் அதில் வசூல் பாதிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. எல்லா படமும் ஆரம்பத்தில் வசூல் நல்லா இருக்கும், பிறகு போக போக ட்ராப் ஆகும். ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்தில் இருந்த வசூலை விட போக போக போக தான் வசூல் கூடி இருக்கு. இந்த பாருங்க, 300 கோடி தாண்டினது சும்மா சாதாரண விஷயம்
0: இல்லை.
1: உலகம் பூராவும் எல்லாம் சேர்த்து ஃபுல் கலெக்ஷன், கிராஸ் கலெக்ஷன் 300 தாண்டுறது சாதாரண விஷயம் இல்லை. அதால பார்த்தீங்கன்னா எல்லா கடனையும் கட்டி லாபமும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல டபுள் போனஸ் இருக்கு தெரியுமா, சூர்யாக்கு தான். ஏன்னா சூர்யா தமிழ்நாடு தியேட்டர்கள் அவர் தான் வாங்கியிருக்காரு, சம்பளம் வாங்காம தமிழ்நாடு தியேட்டர்கள் அவர் வாங்கியிருக்காரு.
0: நல்ல அவர் மூவ் பண்ணியிருக்காரு,
1: இல்ல இல்ல நடிக்கக்குள்ளே ஓரளவுக்கு தெரிஞ்சானே அவங்களுக்கு, இது தேறுமா தேறாண்டு. ஆனா கங்குவாக்கே அப்படி கூவினாருன்னு எனக்கு தெரியல, அது பெரிய ஒரு டவுட்
0: இருக்கு. கூவி கூவி தாங்க உள்ள சரக்கு இல்ல
1: இல்ல இல்ல இல்ல அதுக்கு காரணம் சிவா படத்தை போட்டு காட்டலையா.
0: ஓ அப்படியா, படத்தை போட்டு காட்டுதான் அவர் போட்டிப்பாம அடங்கியிருப்பாரு. எனக்கு இந்த படத்துக்கு சம்பந்தம் இல்லைங்க, ஏஐ வச்சு என்ன மூஞ்ச மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதான், அது அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. 3:26, நீங்கள் கருப்புன்னு சொன்ன ஞாபகம், கருப்பசாமி குத்தகைதாரன்னு ஒரு படம் வந்தது, அதுலேயும் வந்து கருப்பசாமி தான் பேர் வச்சுருந்தாங்க. ஆனால் படம் ஓடல, பேர் வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி உள்ள சோறு வைக்கணும், அப்போ தான் மக்கள் வந்து சாப்பிட்டு போவாங்க, படம் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் சொன்னீங்க 300 கோடி தாண்டி ஓடுதுன்ட்டு, அதுக்கு வேட்டு வைக்கிற மாதிரி பிளாஸ்டாக ஒரு படம் வந்திருக்கு. அதை பற்றி இன்னும் போக போக நம்ம பேசலாம். தொடர்ந்து கேளுங்க, வி கேன் ரீச் த ஃபேமிலி.
1: அடுத்தடுத்து
0: இல்லை, இங்கே உங்களை மாதிரி கிடையாது, நான் சஸ்பென்ஸ் வைக்க மாட்டேன். சொன்னால் அடுத்த செக்மெண்ட்டில் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். 3:26,

0: கனடாவின் பொருளாதார நிலைமைகள் தொடர்பில் அவசரகால பாராளுமன்ற விவாதத்தை நடத்துமாறு பிரதமர் மார்க் கானியிடம் எதிர்க்கட்சித் தலைவர் பியே பொலிவியே அழைப்பு விடுத்துள்ளார். G7 நாடுகளிலேயே வேகமாக பொருளாதார வளர்ச்சியை தருவதாக பிரதமர் வாக்குறுதி வழங்கியதாகவும், ஆனால் பொருளாதார மந்தநிலை ஒன்றையே தந்துள்ளதாகவும் பியே பொலிவியே சாடியுள்ளார்.
1: தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தம்மை வெற்றி பெற்று வைத்த திருச்சி கிழக்கு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் நாளை பங்கேற்கிறார். முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் அவர் பங்கேற்கும் முதல் பொது நிகழ்வு இதுவாகும். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்ட விஜய் 2 தொகுதிகளிலும் அமோக வெற்றியினை பெற்றிருந்தார். விதிகளின்படி திருச்சி கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் விலகியமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறத்தில் தாம் கேட்டிருந்தால் துணை முதல்வர் பதவி கூட விஜய் தந்திருப்பார் என்றும், ஆனால் கொள்கையே முக்கியம் என்பதால் திமுக கூட்டணியில் தொடர்வதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார்.
0: இலங்கையின் தற்போதைய ஆட்சியாளர்களின் தொலைநோக்கு பார்வையற்ற பொருளாதார கொள்கைகளினால் நாடு ஆபத்தை நோக்கி செல்வதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விமர்சித்துள்ளார். எனினும் தேசிய மக்கள் சக்தி அரசின் சரியான ஆட்சி முறை காரணமாகவே இலங்கை தற்போது வளர்ச்சி பாதையில் செல்வதாக அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: பாட்டுக்கரு பண்பலை ஈஸ்ட் FM 102.7.
4: ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்ட் பாட்டு.

0: ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்டு பாட்டு. ட்ரெண்டு பாட்டு
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: Ajax Nissan and Infiniti il ippodhu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, Kiruba Thanabala Singham, 416-298-2777. MortgageSolutions.ca.
6: அருள்மிகு கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் மற்றாப்பளை கண்ணகியம்மன் பொங்கல் விழா ஜூன் 1st திங்கட்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு அம்பாளுக்கு அபிஷேகம், பிற்பகல் 5 மணிக்கு வெளிவீதியில் பொங்கல் ஆரம்பம், பிற்பகல் 7:30 மங்கள தீபாராதனை, வாத்திய இசை அம்பாள் உள்வீதி வெளிவீதி உலா. வெளிவீதியில் பொங்கல் மற்றும் நேர்த்திக்கடன் செய்ய விரும்பும் அடியவர்கள் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளவும். சீலன் 416-318-7875, தர்மினி 647-5795-962. பொங்கலுக்கு தேவையான அனைத்து ஒழுங்குகளும் செய்து தரப்படும். ஐயப்பன் ஆலய தொலைபேசி இலக்கம் 416-321-6104.
7: பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
8: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
7: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
8: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
7: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLP, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
8: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
9: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
10: சில்லென்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்இல் மனதை வருடும் பாடல்களோடு.

0: டும் டும் டும் அப்படின்ற ஒரு மேலதாளத்தோட பாட்டை ஆரம்பிச்சாங்க, படத்தை ஆரம்பிச்சாங்க. அழகம் பெருமாள் இது படம் நல்லா, இந்த படம் நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் தான் பாவம் ஒரு இதை விஜய் வச்சு படம் பண்ணலாம்னு முயற்சி பண்ணி படம் வருது வருது வருதுன்ட்டு கடைசியில் வந்ததுக்கு வராமே இருந்துக்கலான்ற மாதிரி அவர் பாவம் முடிச்சு கேட்டாங்க. அப்புறம் நடிக்க ஆரம்பிச்சாரு, நடிப்பில் ஓரளவுக்கு போயிட்டு இருக்காரு. சரி கொஞ்சம் அப்படியே ஹிஸ்ட்ரி பக்கத்தை திரும்பி பார்த்து வருவோம் அப்படின்னு போனேன். டும் டும் டும்
1: கார்த்திக் ராஜா விட்டுட்டீங்களே.
0: கார்த்திக் ராஜா, ஆமாம், அவர் அவர் உங்கள் ஃபேவரேட் சொல்லுங்கள். அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் தான் சொல்லுவீங்க. நீங்கள்
1: என்னத்தை சொல்லு. இல்லை, அப்பா அப்பாவினுடைய பயணம், அப்பாவினுடைய பணிகள் அப்படின்னு சொல்லி அவர் அப்பாவோடைய மிங்கிலானதால் அவர திறமைகள் அப்படியே மழுங்கி போயிட்டுன்னு
0: சொல்லணும்.
1: வெளியில் வரலை. என்னதான் சொன்னாலும் நீங்கள் அப்பாவுக்கு வேலை செய்கிறேன்னு சொல்லி சொன்னாலும் அப்பா அப்பாட பேர் தான் வறுமை வழியும் மகண்ட பேர் வாரதுன்றது சரியான குறைவு. அதில் தொழில்நுட்ப உதவி அல்லது இசை உதவி அல்லது மிக்சிங் ஏதோ ஒன்று சொல்லி போட்டு தான் பேர் வறுமை ஒழிய. மற்றபடி இசை
0: திறமையாளர்கள்
1: இப்படி எல்லாம் போற நேரத்துல அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுவாங்க, அவர் சோம்பறித்தனம் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லுவாங்க. என்ன செய்யற, சொல்லித்தான்.
0: சரி, சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு. சந்தோஷமா இருக்காரு சஞ்சயன். 3:45 இந்த சமயத்தில் நம்ம மீண்டும் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
2: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம். இந்த வார விடுமுறை நாட்களிலும் அவரும் மலபி விற்பனையோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பிம்லி அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் இந்த வார விடுமுறை நாட்கள் இந்த வாரத்திலும் கூட இங்கு கார்டன் சென்டர் திறக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மரக்கறி கண்டுகள், பூங்கன்றுகள், பசலை வகைகள் என்று சொல்லி அனைத்தையும் ஒரே இடத்துல பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் வர வேண்டிய இடம் எஸ்பி இம்போர்ட்டேஷனுடைய கார்டன் சென்டர். இன்றைய நாளும் மும்முரமான மலிவு விற்பனை கார்டன் சென்டரில் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாது ஃப்ரெஷ்ஷான கரும்பு ஜூஸ், இளநீர், பலாப்பழம், மாம்பழம், ரம்புட்டான், கொய்யா இப்படியான பல வகைகள் கூட இங்கே காணப்படுகின்றன. அவற்றை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவற்றுக்காக கூட மலிவு விற்பனை தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பலாப்பழம் நீங்கள் முழுவதுமாக வாங்குகின்ற பொழுது £129 நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதை நிறத்தில் ஸ்லைஸ் ஆக கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நெஸ்டமால் $699, மேங்கோ $699, மிக்சர் $499, லெமன் $2.43, குட் டே பிஸ்கட் $3.43க்கு, மேகி கோகனட் பவுடர் 300 கிராம் $3.99க்கு, எஃபி கறி பவுடர் $7.99க்கு, உப்பு $2.45, சர்க்கரை $2.45, மீன் டேன் அரலியா நிறு சீக்கன் $4.10க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். டல்மை சோயா மீன் $0.89க்கு, கிங் கறி பவுடர் $900 கிராம் $15.99க்கு, பருத்த சுவப்பரிசிமா £8.89க்கு, பிரிமியம் நல்லெண்ணெய் $6.99க்கு, இதயம் நல்லெண்ணெய் $7.99க்கு, துவரம் பருப்பு £8.99க்கு, மைசூர் பருப்பு £8.599க்கு, முழு உளுந்து £8.99க்கு, பிஎச்ஐ நல்லெண்ணெய் $11.99க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் எஸ்பி இம்போர்ட்டேஷனுடைய கடல் உணவு பொருட்கள் அதே நேரத்தில் மாமி சங்காடி கூட உங்களுக்கான மலிவு விற்பனையை தந்து கொண்டிருக்கின்றது. 30 வருடத்துக்கு மேலாக ஒரே இடத்தில் இயங்குகின்ற எஸ்பி இம்போர்ட்ஸ் நிறுவனம் உப்பு கடல் மீன் வகைகளை கரீபியன், இலங்கை, இந்திய போன்ற நாடுகளில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்து உடனுக்குடன் தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாரம் தருகின்ற மலிவு விற்பனை என்று பார்க்கின்ற பொழுது விளைமீன் £9.99க்கும், திரளி மீன் £5.99க்கும், கரந்திரளி £6.99க்கும், கொடுவா மீன் £8.99க்கும், பால் சுரா £6.99க்கும், கோழிக்கால் £2.69, drumstick pound £2.99க்கும், மாட்டிறைச்சி pound £9.99க்கும், ஊர் ஆட்டு பங்கு $50க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். காட்டுப்பன்றி pound £6.99க்கு பெற்றுக்கொள்வதோடு frozen நண்டு வகைகளை கூட நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஃப்ரெஷ்ஷான இறால் கணவாய் வகைகளோடு ஆட்டுக்குடல், இது மட்டுமல்லாது பத்தியத்துக்கு ஏற்ற வகையில் விராட்டு கோழி குஞ்சு, இவற்றை கூட நீங்கள் பலிவாக எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய கடல் உணவுப் பொருட்கள் அதை நிறுத்தல் மாமிச அங்காடியில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாது அனைத்து விதமான தளபாடங்களும் தளபாட பிரிவில் காணப்படுகின்றது. அவற்றுக்காக கூட மலிவு விற்பனையை தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த கோடை காலத்தில் உங்களுக்கு தளபாட தேவை, அதை நிறுத்தல் தளபாட மாற்றங்கள் என்று வருகின்ற பொழுது எஸ்பி இம்போர்ட்டேஷனுடைய தளபாட பிரிவுக்கு நீங்கள் வர முடியும். வர வேண்டிய இடம் பிரவ்லி அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
3: வெளிவந்த படங்களில் முதல் இடத்தையும் பிடித்துள்ளதாம். சூர்யாவிற்கு ராஜயோகம் தான். அஜித்தின் அடுத்த படத்திலிருந்து வெளியேறினார் ஆதிக் ரவிச்சந்தர். இந்நிலையில் குட் பேட் அக்லி படத்தை பார்த்து வியந்த பாலையாவிற்கு ஒரு கதையை சொல்லி அவரை கவர்ந்து அவரோடு இணைக்கின்றார் ஆதிக். ஜனநாயகன் படத்தின் சென்சார் சான்றிதழ் மற்றும் வெளியீடு பற்றிய தகவல்கள் சரிவர தெரியாத நிலையில் இந்த படத்தின் இயக்குனர் எச் வினோத் தனக்கு வர வேண்டிய மீது சம்பளத்தை வேண்டாம் என்று சொல்லிட்டாராம். தனுஷின் சம்பளம் சொன்னது போலவே 10 கோடிகளால் அதிகரித்தது. தனுஷ் சொல்லும் காரணம் D55 படத்தின் பட்ஜெட். ஆனால் இந்த படத்தின் இவ்வளவு பட்ஜெட்டுக்கு காரணம் அமரன் என்ற மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த ராஜ்குமார் பெரியசாமி தான். தனுஷ் இல்லை, இதை சொல்வது கோடம்பாக்கம். விஷால் நடிப்பில் சுந்தர் சி இயக்கும் புருஷன் படத்தின் படப்பிடிப்பு செல்லும் வேகம் வியப்பூட்டுவதாக இருக்கிறது. தேர்தலால் கொஞ்சம் நாட்களை எடுத்துக்கொண்ட சுந்தர் சி புருஷன் படத்தை முடிச்சிட்டு அடுத்த படத்திற்கான வேலைகளையும் ஆரம்பிச்சிட்டாராம். தியாகராஜன் குமாரராஜன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கும் பாக்கெட் நாவல் படத்தில் நடிகராக அறிமுகமாகின்றார் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ். இதே போல் பிரதீப் ரங்கநாதன் தயாரிப்பில் மவிதா பைஜு நடிக்கும் படத்தில் நடிகராக அறிமுகமாகும் அடுத்தவர் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து. யூத் படத்தின் மிகப்பெரிய வெற்றி பலரோடு சேர்ந்து நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தையும் ஆச்சரியப்படுத்தியிருக்காம். இந்நிலையில் கென் கருணாசை தங்கள் அலுவலகத்திற்கு அழைத்து சிறப்பித்து கூட்டாக படங்களை தயாரிக்கும் தங்கள் விருப்பத்தையும் தெரிவித்ததாம் நெட்ஃபிளிக்ஸ். அர்ஜுன் பிரதிமோகன் நடிப்பில் சுபாஷ் கே ராஜ் இயக்கத்தில் AGS நிறுவனம் மிக குறுகிய பட்ஜெட்டில் தயாரித்த பிளாஸ்ட் படம் வெளிவந்து மிகப்பெரிய பிளாஸ்டை கொடுத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் வசூலையும் குவிக்குதான். பிற மொழி ரைட்ஸுக்கு மிகப்பெரிய போட்டியாம். பாண்டியராஜ் இயக்கத்தில் ஜெயராம் ஊர்வசி மற்றும் பலர் நடிப்பில் உருவாகி எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ள பரிமலா அண்ட் கோ படம் சொன்ன திகதியில் வெளிவராத நிலையில் இந்த படத்தின் பட்ஜெட் 12 கோடியாம். ஆனால் படத்தின் OTT வியாபாரம் மாத்திரம் 15 கோடியாம். இதனால் சொல்ல வருவது தயாரிப்பாளருக்கு நிகர லாபத்தோடு படம் வெளிவருகிறது. ஜனநாயகன் படத்தின் முடக்கத்தால் மிகவும் பண இழப்பை சந்தித்த KVN நிறுவனம் இனிமேல் தமிழ் படங்களை தயாரிக்க வாய்ப்பில்லை என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் முன்னணி நடிகர்களை வைத்து தமிழில் 5 படங்களை தயாரிக்க போவதாக செய்தி உலாவது. பஞ்சா 10
4: ஒரு தடவை சொல்லு.
3: பஞ்சா 10

0: தாரை தப்பட்டை இளையராஜா அவர்களுடைய 1000வது திரைப்படம் அப்படின்னு விளம்பரப்படுத்திதான் அந்த படம் வந்துச்சு. அந்த படம் வந்தது 2016. இப்போ 2026, 10 வருஷம் ஆயிருக்கு. இப்போ அடுத்த படம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜர் அடுத்த படம், அவருடைய 10வது படம். அதில் வந்து நம்முடைய ஆஸ்தான சந்தோஷ் நாராயண கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இளையராஜா கிட்ட போவோம்னு போயிருக்காரு. அதுதான் ஒரு ஷார்ட் வீடியோவுமே அந்த ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்தினார். அவர்கிட்ட வந்து ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணுற மாதிரி அதில் KS10 அப்படின்னு போட்டு பக்கத்திலேயே IR 1540 போட்டிருக்காரு. அதாவது 1540, 10 வருஷம் ஆச்சு 1000 படம் பண்ணி. இந்த 10 வருஷத்தில் இப்படி 540 படம் எப்படி பண்ணாரு அப்படின்றது பல நாளாக என் மண்டைக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எப்படா நான் தான் இங்கே வேற கிரகத்துக்கு போயிட்டேன்னா, வந்து 500 படங்களுக்கு மேலே ஒரு சாதனை பண்ணிட்டாரா, நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்ட்டு. அதான் என்ன மேட்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பரோட்டா சூரிய வந்து சாப்பிடுவார்ல, சாப்பிட்டுட்டு வந்து கோட்டையெல்லாம் அழிங்கன்ற மாதிரி, அது வரைக்கும் வந்து அந்த கவுண்டிங் எல்லாம் அழிச்சிட்டு, ஏன்னா நிறைய படங்கள், எக்கச்சக்கமான படங்கள் வந்து அவர் பண்ணி ஃபுல் ஆல்பம் ரெடி பண்ணியிருக்காரு, படம் வந்து வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டிங்கில் வந்து மிஸ் ஆயிருந்திருக்கு. அதனால என்ன பண்ணிருக்காங்க, அது மாதிரி நிறைய படங்கள், டிராப் ஆன படங்கள், ஃப்ளாப் ஆன படங்கள் எல்லாத்தையுமே மறுபடியும் சேர்த்து வச்சு கவுண்ட் பண்ணி அதெல்லாம் பார்த்தா 1540 அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த கணக்கு படி பார்த்தா தாரை தப்பட்டை வந்து 1000 தாண்டி எங்கேயோ போயிருக்கும். ஈவன் அஞ்சலி கூட பார்த்தீங்கன்னா 500 தாண்டி எங்கேயோ போயிருக்கும். ஸோ மறுபடியும் கோட்டை அழிச்சிட்டு வந்திருக்கிறாங்க இளையராஜாவுக்கு. ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு இல்லை, என்னென்ன படம்லாம் இருக்குது, என்னென்ன படம் இல்லை அப்படின்ட்டு. சரி, அது வந்து நம்ம
1: நீங்கள் இவர் சொல்கிறீங்க 1540 சொல்கிறீங்க. அதே மாதிரி தான் இந்த பெரிய பெரிய பாடல்கள்லாம் எக்கச்சக்கமாக பாடலை பாடி பாடி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் எங்கெங்கே பாடினா, யாருக்கு பாடினேன், எந்த வருஷத்தில் பாடினேன், எந்த படத்துக்கு பாடினேன்னு
0: அவங்களுக்கு
1: தெரியாது.
0: ஆமாம்,
1: அப்போ அப்படி இருக்கிறதால பிரபல பாடகர்கள் என்ன செய்தாங்கன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற அவங்களோட அபிமானிகள் அவங்கள வச்சுக்கொண்டு நான் என்னென்ன பாட்டெல்லாம் பாடியிருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் லிஸ்ட்
0: பண்ணி.
1: உதாரணமாக இப்போ தமிழ்னா தமிழுக்கு ஒரு ஆளை பிடிக்கிறது, தெலுங்கு ஒரு ஆள், கன்னடத்துக்கு ஒரு ஆள், ஹிந்திக்கு ஒரு ஆள், அப்படி விட்டு SPBN எடுத்துக்கொள்வோமே. அப்படி பிடிச்ச உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த லிஸ்ட் பண்ணுவாங்க, இன்னென்ன வருஷத்தில் இன்ன பாட்டு பாடினீங்க இந்த படத்துலன்னு சொல்லி லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணதில் தமிழ்லையே 4 பேர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்கு. சரியா, நீ இதை பார்த்துக்கொள், நீ இதை பார்த்துக்கொள்னு சொல்லி அப்படி வந்து டலி ஆகலையா, அது எங்கேயோ
0: போய் மானாவரியா பாடி வச்சா அப்படிதான், ஒரு நாளைக்கு 10 பாட்டு பாடி வச்சா எப்படியும் கணக்கு வைக்கிறது. அது மாதிரிதான் இந்த இசைக்கடவுள் இளையராஜா சொல்றாங்களா, அவருக்குமே வந்து கணக்கு எல்லாம் அடங்காத அளவு.
1: சிம்போனி நடந்தது கொஞ்சம் வித்தியாசமா பிலிம் ஸ்டைல, நேரு ஸ்டேடியத்தில் நடந்திருக்கு. நேரு ஸ்டேடியத்தில் மியூசிக் ப்ரோக்ராம் செய்யறதுக்குரிய இடம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க, இண்டோர். அதை இது நிரூபிச்சிருக்குது. இந்த இசையை வேறங்கையும் வச்சிருந்தா
0: இன்னும் நல்லா தெளிவாக இருக்கும், உள்ளரங்களை வச்சிருந்தா வந்து நல்லா
1: இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. உண்மையில அதுக்கு அதை ஆடியோ தான் நான் ஆடியோ ரெண்டும் பார்த்த நேரத்தில் அந்த ஆடியோ செய்திருக்கோ மாதிரி மனதுக்கு ஒரு மாதிரி இருந்தது.
0: சரி, அதையும் சொல்லி இதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டு இதோட இன்னும் சிறப்பா பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோமாக. நேரம் 3:56 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஈஸ்ட் எஃப்எம் இல் ரசிகர் மன்றம்.
2: திசையெங்கும் கேட்கும் இசை மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com.
3: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663, 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்ற தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663, 6470 My Home.
4: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, 2 பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 Cash Point.
6: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
7: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்.
8: என்னது,
7: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
9: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
10: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
9: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
10: 416-900-4599.

0: நேரம் 4 மணி. ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டு மிஸ்டர் எஃப்எம் காற்றலையில்
1: 416-824-1212 என்ற நம்பருக்கு ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பு கொள்ளலாம். eastfm102.7@gmail.com என்ற முகவரிக்கும் நீங்கள் மின்னஞ்சலை அனுப்பலாம்.
0: 24 டிகிரி செல்சியஸ் ஆகட்டும் இருக்கிறது, 24 உணர்கின்றோம். நாளை நாளில் எரிபொருள் விலையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை.
1: இது பார்த்த ஞாபகம் இல்லாமக்கான நேரம்.
2: காலத்தால் அழியாத மனது மறக்காத காவியங்களை மீட்டு பார்க்கும் நேரம் பார்த்த ஞாபகம் இல்லையோ.
0: சரி, இந்த செக்மெண்ட்ல நாங்கள் பார்க்க போகின்ற திரைப்படம் 1976 வெளிவந்த ஒரு நீதிக்கு தலை வணங்கு. நல்ல தலைப்பு, நல்லா இருக்கு. நீதிக்கு தலை வணங்கு அப்படின்னு ஒரு திரைப்படத்தை நாங்கள் போகிறோம். ஆரம்பத்தில் நீங்க நீதிக்கு தலை வணங்குன்ற படம்னு சொல்லி சொன்ன உடனே நான் யோசிச்சேன், இது ஒரு 80s வந்த படமா இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சுதான் பிறகு பார்த்தா 1976 வந்து இருக்கு இந்த படம் என்று சொல்லி பார்த்தேன். MGR, அதுவும் அடுத்த சர்ப்ரைஸ் என்னன்னா MGR இதில் நடிச்சிருக்கிறார். அதே நேரத்தில் இதில் பாடினதெல்லாம்
1: இளையராஜா உள்ள வராரு. அதே சமயத்தில் MGR அவர்கள்லாம் அந்த காம்பினேஷன்ல இருக்கு. அதுக்கு நடுவில் தான் அந்த கே ஜே யேசுதாஸ் அவர்களும் உள்ளவராரு, SPB உள்ளவராரு, அப்புறம் ஜெயச்சந்திரன் போன்ற பாடல்களும் உள்ளவராங்க. ஒரு மாதிரியா MGR கொஞ்சம் வயதான தோட்டத்தில் இருந்தாலுமே, 50-60 இருந்தாலுமே அவர் நானும் யூத்து தான்ப்பா அப்படின்னு கொஞ்சம் நல்லா கோட் சூட்லாம் போட்டு கலர் படம் பண்ணிட்டு இருப்பாரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி கமலுமே கூட உள்ளவர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு மாதிரியான பீரியட் 70s. ஸோ அதுல இருந்து ஒரு படத்தை எடுத்து வந்துடுறோம் இன்னைக்கு.
0: பி நீலகண்டன் அவர் தான் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர். பலகாலமாக சினிமாவிலே ஒரு கோல் வச்சுன்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனராக சொல்லப்படுகின்றவருடைய இயக்கத்தில் வந்த திரைப்படம்.
1: MGRக்காகவே வந்து நிறைய படங்களுமே வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளம். MGRக்கு அந்த late 60s 70s அந்த ஒரு பெரிய அரசியலுக்கெல்லாம் ஃபுல் ஸ்விங்கில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பட்டாளமும் ஒன்று தனியாக இருக்கும். எல்லா படங்களையும் வந்து இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வந்துருவாங்க. ஆமாம், அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையுமே வந்து அந்த 70களின் ஆஸ்தான கதாநாயகி லதா இருக்கிறாங்க இந்த படத்தில். அப்புறம் எஸ் வரலட்சுமி, புஷ்பலதா, எஸ் வரலட்சுமி தான் வந்து அவங்களுடைய அம்மா வருவாங்க. அந்த பாட்டு வந்து ஒரு எவர்கிரீன் பாட்டு, அது எல்லாரையுமே தூங்க வைக்கிறது சூப்பரான பாட்டு.
0: இல்லை, நீங்கள் சொன்னோன்னே அந்த MGR அது கம்பெனி ஆர்டிஸ்ட்னு சொல்லி ஒரு போர்வோக்கில் நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் இருந்தாலும் MGR பற்றி சில விஷயங்கள் எல்லாம் அண்மைய நாட்களில் ஒரு நண்பர் மூலமாக கேள்விப்பட்டேன். அவர் சினிமா துறையில் எப்படி அரசியலை விட்டுருங்க, சினிமா துறையில் அவர் எப்படி இருந்தார், எப்படி அந்த சினிமாவை தன்னை கைக்குள்ள வச்சிருந்தார்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் சில நேரங்களில் இவ்வளவு என்ன சொல்கிறது,
1: என்ன படம் பண்ணினாலும் என்னோட சொந்த படமா இருந்தாலும் சரி நான் வந்துடுறேன்
0: குளிச்சு நிக்கோன்னு
1: வந்துடுறாரு. ஆமா, அதே மாதிரி தான் இந்த கம்பெனி ஆர்டிஸ்ட்ல வரிசையில பாத்தீங்க அப்படின்னா புஷ்பலதா, ரோஜாரமணி, நம்பியார், வி கே ராமசாமி, தேங்கா சீனிவாசன், வி எஸ் ராகவன், வி கோபாலகிருஷ்ணன், பாலையா அவர்கள், எஸ் வி ராமதாஸ், ஐஸ்வரி வேலன். ஆமா, ஐஸ்வரி வேலன் யாரு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ
0: ஐஸ்வரி
1: கணேஷோடைய அப்பா. அப்புறம் பிலி சிவம், என்னத்தை கண்ணையா, லூஸ் மோகன், ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளம் இந்த படத்துல இருக்கு.
0: இல்ல அதை வாசிக்கணும், என்னத்தை கண்டையான்னு
1: என்னத்தை, இல்ல அவரோட என்னத்தை கண்ணையா தான் அவரோட ட்ரேட்மார்க் என்ன டைலாக் பாத்தீங்கன்னா, என்னத்தை செஞ்சு என்னத்தை போய் அப்படின்னு அதே எனக்கு பேரை வச்சிட்டோம் போ அப்படின்ன மாதிரி என்னத்தை கண்ணையா அப்படின்னு
0: போயிட்டாங்க.
1: சொல்லுங்க, தெலுங்கு படத்துடைய ரீமேக் அதாவது 73 வந்த நேரமு சிக்ஷா அப்படின்ற தெலுங்கு படத்துடைய ரீமேக். இந்த தெலுங்கு படமே வந்து பார்த்தீங்கன்னா கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்ற ஃபியோடர் தியோத்சோவ்ஸ்கி அவருடைய ஒரு கிளாசிக் நாவல். குற்றமும் தண்டனையும் அப்படின்னு தமிழ்ல கூட ரொம்ப பெரிய ஒரு நாவல் அது. அதுல என்ன சுருக்கமான கதை அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு கொலை பண்ணிடுவாரு, அந்த கொலை மூலமா அவருடைய வாழ்க்கை ஃபுல்லா வந்து அந்த குற்றத்திலிருந்து தப்பிக்க பார்ப்பாரு. இருந்தாலுமே வந்து அவர் தண்டனை பெறலாம் கூட அவரோட வாழ்க்கையில வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்றத அந்த படம் சொல்லி, அந்த கதை சொல்லியிருக்கும். அதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் இந்த படமுமே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்ட் ஃபேமிலி கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது ரசிகர் மன்றம்.

நான்கு மணி பத்து நிமிடம் கேட்டுருக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் மேல் ரசிகர் மன்றம் நீதிக்கு தலை வணங்கு. அந்த படத்தை பற்றி தான் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி பார்த்த ஞாபகம் இல்லையோல. இந்த படத்தில் சில சுவாரஸ்யமான சம்பவங்களும் நடந்திருக்கு. இந்த படத்துடைய கதாநாயகி லதா அவர்கள் ஒரு ஸ்டன்ட் சீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தண்ணிக்குள்ளே வந்து விழுந்துட்டாங்க போல இருக்குது. அப்படி ட்ரிப் ஆகி கிட்டத்தட்ட தண்ணியிலே மூழ்கிட்டாங்க. அதை பார்த்துருந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஸ்டன்ட் மாஸ்டர் சாகுல் அவர்கள் அப்படியே நல்லா அவர் வசப்பாடிருக்காரு. இந்த மாதிரியா பொறுப்பு இல்லாமலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கொஞ்சம் பதவிப்பான ஒரு சுச்சுவேஷன் ஆரம்பிச்சிச்சு இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சி, அதில் வந்து லதா அவர்கள் வந்து அப்படியே ஒரு உச்சிலேருந்து தொங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரே ஒரு காட்சி ரெண்டு நிமிஷம் தான் வரும், ஆனால் மூன்று வெவ்வேறு இடங்களில் வந்து அதுக்காக வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அது எப்படிங்க ஒரே ஒரு காட்சி? என்ன படத்தில் கதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல தான் வந்து அந்த சீன் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அதெல்லாம் எப்படி நல்லா காமிக்கணுன்றதுக்காக மூணு இடங்களில் ஹொகேனக்கல் ஃபால்ஸ் அப்புறம் பால்மரி ஃபால்ஸ் அப்புறம் இன்னும் ஒரு இடத்துலலாம் வந்து இந்த படத்தை இந்த கிளைமேக்ஸ் காட்சியை மட்டும் ஷூட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டே ரெண்டு நிமிஷம் வர்றது, ஆனால் ஆறு நாள் கிட்டத்தட்ட வந்து எப்படி ஷூட் பண்ணலாம் அப்படி எப்படிலாம் வந்து பாதுகாப்பாக ஷூட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சி பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க. இந்த நாயுடு ஹால் அப்படின்ற ஒரு கடை வந்து எல்லாருக்குமே ரொம்பவும் தெரிஞ்ச கடை. தமிழ் சினிமாவில் நிறையவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க நாயுடு ஹால் நாயுடு ஹால்னு. அந்த கடையை ஆரம்பித்த எம்ஜி நாயுடு அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு காஸ்டியூம்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவல்களையும் சொல்லிக்கலாம். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக சொல்லணும் அப்படின்னா, நான் காமராசன் அவர்கள் அவர் மிகச்சிறந்த பாடலாசிரியர் அவர்கள், அந்த பாடலாசிரியரை அறிமுகப்படுத்திய பெருமையும் எம்ஜிஆர் அவர்களே சாரும். அதுவும் வந்து இந்த படத்தில் தான் வந்து அறிமுகப்படுத்திருக்காரு. எத்தனை மனிதர்கள் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு பாட்டு, அவருடைய கவிதைகள்லாம் பார்த்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் நல்லா எழுதியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்துலையும் இவரை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து வணிக ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது. இந்த படத்தில் வந்த டயலாக்ஸ்லாம் வந்து ரொம்பவும் ஆழமான டயலாக்ஸாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வணிக ரீதியாக நல்லா வெற்றி பெற்றது காரணமாக நூறு நாட்களுக்கு மேலாக இந்த படம் வந்து ஓடியிருக்கு. எம்ஜிஆருக்கு மற்றும் ஒரு வெற்றி படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துலேருந்து இன்னும் ஒரு பாட்டை கேட்டு வருவோம், தொடர்ந்து பேசலாம் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல். இது ரசிகர் மன்றம்.

0: யாரையும் அழ வைக்காதே, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த பார்த்த ஞாபகம் இல்லையோட திரைப்படம். என்னடா ஆச்சரியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்துக்கு வந்து முதல்ல அப்படி தான் பேர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் படம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக கேட்குற மாதிரி இருந்தாலும் அந்த அழ வைக்கிறதுன்றது கொஞ்சம் மாதிரி சரியில்லையே டைட்டிலுக்கு அப்படின்னு சொன்னதுக்காக தான் உங்களுக்கு பிடிச்ச அந்த நீதிக்கு தலைவனுங்க அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கிறாங்க சஞ்சயன். ஸோ அந்த ஒரு தகவலோட இந்த பாத்தனியாவும் இல்லையோ செக்மெண்ட் முடிச்சுக்கலாம். நேரம் 4:16.
1: தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்கநகை பரிசு. தாலிக்கோடி ஓர்டர்களுக்கு செய்குலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒருவரிடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். $5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. 416-900-4599.
0: எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
2: தொடர்ச்சியாக எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் மாபெரும் மலிவு விற்பனையோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பிரிம்லி அண்ட்லோரன் சந்திப்பில் நீங்கள் வருகின்ற பொழுது அனைத்து விதமான குரோசரி மரக்கறி வகைகள் பல வகைகள் இவற்றோடு தளபாடம். அதே நேரத்தில் உங்கள் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான பூங்கன்றுகள் மரக்கன்றுகளோடு கார்டன் சென்டர் கடலுணவுப் பொருட்கள் மாமிசாங்காடி இவை கூட திறக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் உங்கள் வீட்டு மற்றும் ஆலய பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்களை வாங்குவதற்கான பூஜை அங்காடி இவை கூட திறக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரே அங்காடியில் ஒரே பிளாசாவில் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் வரவேற்ற இடமாக இருக்கின்றது. பிரிம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்ஸ் நிறுவனம் இந்த வாரத்தில் தரப்படுகின்ற மலிவு விற்பனையில் இப்பொழுது பீட்ரூட் 99 சென்ட்ஸுக்கும் வாழைப்பழம் 89 சென்ட்ஸுக்கும் பெற்றுக்கொள்ள முடியும். உள்ளி £1.99, ரோமா டொமேட்டோ £1.79, ரவுண்ட் டொமேட்டோ £1.49, ஜிஞ்சர் £2.99 ஆகவும், கறிமிளகாய் £2.99, மரவள்ளிக்கிழங்கு £1.49, மல்லி இலை $3-$4, புதினா $3-$3, கியூக்கம்பர் $3-$5, பைனாப்பிள் $2-$5, மாதுளம் பழம் $2-$5 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வாழைக்காய் £1.89, வாழைப்பூ £1.89, கத்திரிக்காய் £1.99, வெள்ளை வெங்காயம் £10.499, உருளைக்கிழங்கு பேக் £10.399, பப்பாசி பழம் £4.99 ஈச் ஆக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இவை மட்டுமல்லாத எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய தளபாடு பிரிவு என்று வருகின்ற பொழுது அங்கே கூட மலிவு விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கோடை காலத்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான தளபாடங்களை வாங்க வேண்டும், புதிய தளபாடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகின்ற பொழுது நீங்கள் நேரடியாக வரக்கூடியதாக இருக்கும் எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய தளபாடு பிரிவு நிலக்கீழ் காட்சி அறை விசாலமாக காணப்படுகின்றது. புத்தம் புதிய தளபாடங்கள் நிறையவே வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் தருகின்ற தளபாடு பிரிவின் மலிவு விற்பனை என்று பார்க்கின்ற பொழுது 6 pieces வுடன் பெட்ரூம் செட் $1,299 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 3 pieces சோஃபா செட் $899, 5 pieces டைனிங் செட் $399, 3 pieces ரீக்ளைனர் சோஃபா லெதர் சோஃபா செட் ஆக இருக்கின்றது. நீங்கள் $1,499 பெற்றுக்கொள்ள முடியும். இது மட்டுமல்லாது 6 pieces மாடர்ன் பெட்ரூம் செட் உங்களுக்காக காணப்படுகின்றது. இது பெட் பிளஸ் ட்ரெஸ்ஸர் இவற்றோடு சேர்த்து மிரரையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது 1 night table $1,499 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது மட்டுமல்லாது 2-door அல்மார் $299, கிளாஸ் டாப் காஃபி டேபிள் வந்து $129, கிரே கோர்னர் சோஃபா செட் வித் ஓட்டமெண்டுடன் கூடியதாக $899 பெற்றுக்கொள்ள முடியும். ஏராளமான வசதிகள் உங்களுக்காக இங்கே தளபாட பிரிவிலும் காணப்படுகின்றது. எனவே நீங்கள் வர வேண்டிய இடமாக இருக்கின்றது பிரிம்லி அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
3: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே? வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7. Ajax Mitsubishi இல் ஸ்பிரிங் மெகா சேல் 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சீன் 4378607002.
4: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-44. 4257 முகுந்தன் கனகரட்னம் 416-303-0910
5: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 டேஸ் a week காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-6388
7: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ், குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம், அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
8: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
9: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
8: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
10: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
4: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 ஜூன் 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
11: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence Hill, Photo Fast, Standard & Ritson, Oshawaville, Free Toppings Pizza, இந்த வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைட் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
12: வீக்கெண்ட் வைப்ரேஷன் ஈஸ்ட் FM 102.7. ரெடியா மாமே?

0: குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரனுடைய கூட்டணியில வந்த திரைப்படம். அடுத்த கூட்டணியும் அவங்க தான் அப்படின்ற மாதிரி பேச்சிருந்தது. அதை பத்தி ஏதாவது நீங்க சொல்ல போறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும்.
1: இல்ல, ஏற்கனவே பஞ்சாபத்துல நாங்க சொல்லியிருக்கோம், இருந்தாலும் சொல்லலாம். எத்தனை நாள் தான் காவல் காக்குறது, இப்ப இவருக்கும் அதால செலவு, ஆதிக் ரவிச்சந்திரனுக்கும் செலவழிக்கணும். அஜித் தரப்புல இருந்தா சில வேண்டாம், தயாரிப்பாளர் இல்லை, அப்போ இவங்க தான் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் பார்த்தா சரியான சிக்னல் வரல, எல்லாமே ரெட் சிக்னலாவே இருந்திருக்கு. அவர் இவர் பார்த்தார் வாய்ப்பு இல்லை. அந்த கேப்ல என்ன செய்யிருக்காருன்னு சொன்னா, இவர் அந்த குட் பேட் அக்லியை பார்த்துட்டு பாலகிருஷ்ணா சொல்லிருக்கா, இது நமக்கு ஏத்த படம் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்ப யார் ராவன் இந்த டிரெக்டர் சொல்லி சொன்னாங்க, ஆதிக் ரவிச்சந்திரன் இன்ட்ரோடக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, போய் மீட் பண்ணிருக்கா. அப்ப எனக்கு ஒரு கதை இருக்கான்னு கதை சொல்லியிருக்காரு. அவருக்கு நல்லா பிடிச்சி போச்சு, இவர் தான் ஃபேன் பாய் ஆச்சு, ஃபேன் பாய் மூமெண்ட் தானே எக்கச்சக்க. அஜித்துக்கு இவர் பண்ணல,
0: ஆதி கிட்ட கேட்டது போல உங்ககிட்ட கேட்டதா நீங்க தான் சூப்பரா சொல்லிருவீங்க.
1: பாலையா தெரியாம போயிட்டு நீங்க இப்படி சொல்லியிருந்தா ஏதாவது நடந்திருக்கு. அப்ப என்ன சொன்னோம்,
0: ஆதிக்கெல்லாம் என்ன ஃபேன், நீங்க தான் ஒரு மிகப்பெரிய ஃபேன், அவருக்கு
1: மிகப்பெரிய விஜயரி.
0: அதப்ப ராட்சஸ் ஃபேன் சுத்திட்டு இருக்க, மால் எல்லாம் சுத்திட்டு இருக்க, பெரிய ராட்சஸ் சுத்திரி.
1: இல்ல, ஒரு மேரேஜ் இல்ல, அந்த கரண்ட்
0: விண்டர் பைனா
1: எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறது,
0: காத்துல இருந்து மின்சாரம் எடுக்கறாங்கல்ல, அதை விட அது கொஞ்சம் ஸ்லோவா சுத்துங்க. ஆனா அதே வந்து காட்டு,
1: இல்ல இல்ல இல்ல, அது ராட்சத ஃபேன், அத தான் சொல்ல வந்தேன். சரி, அவர் சொல்லி இருக்கற சொன்ன உடனே அவருக்கும் பிடிச்சிட்டு பண்ணலாமேன்னு சொல்லி உடனே ஓகே பண்ணிட்டார். அவருக்கு இப்படித்தானே, கொஞ்சம் பெரிய பெரிய அளவுல இன்ட்ரோ அப்படி இப்படி இருந்துன்னு சொன்னா நாங்க ஜாலி
0: தானே. இது வரைக்கும் அந்த பண்ணதுல வர்ற படத்துல அவருக்கு பண்ணவே கிடையாது, இது மேலாம் பண்ண போறாங்க அவருக்கு.
1: இல்ல இல்ல, அது பண்ற எல்லாமே
0: இவருக்கு தெலுங்குல வந்து எக்ஸ்ட்ரா மசாலா போட்டு கர கர கரன்னு அப்படியே கார சாரமா கொடுப்பாங்க, அதை வந்து கொஞ்சம் அப்படியே இங்க தமிழ்ல கொண்டு வருவோம். இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போய் இங்கேயே வந்து மசாலா தூக்கலா இருக்கு, எனக்கு ஒரு பிளேட் அனுப்பி விடுது அப்படின்ற மாதிரி கேட்கற மாதிரி இருக்கு. இதெல்லாம்
1: சட்டியோட
0: பாருங்க, ஆனா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஒரு டெரரான காம்பினேஷனா இருக்குது கேட்கும் போதே வந்து.
1: அப்போ இல்ல இல்ல, அது ஏற்கனவே கதை முடிவா இருந்த விஷயம், இது கொஞ்சம் முடிவட்டு இருக்கா, ஓகே இது ஓகே ஆன உடனே சொல்லுங்க வந்துடுறேன் சொல்லிட்டு அவர் அங்க அப்படி ஜம்ப் பண்ணிட்டாங்க.
0: இப்போ இப்பதான் கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு நினைக்கிறேன். தலை தளபதி எவ்வளவு க்ளோஸா இருக்கிறாங்க பாருங்க. தளபதி வந்து அவரோட படத்தை காப்பி பண்ணி எங்க கொண்டு வந்தாரு, அதுக்கு ஈடு கட்டுற மாதிரி தலை படத்தை நான் காப்பி பண்ண எங்க கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் நம்ம பாலையா.
1: சரி, எதை புரியோ எதை புரியோ, நல்ல காம்பினேஷன். இப்பவே எகிருது,
0: இப்பவே எகிருதா, எனக்கு ஒரு மாதிரி வைத்த கலக்குது. இப்பயே ட்ரெய்லர் கூட பாக்க நினைக்கிறேன். சஞ்சய், நீங்க பாட்டு வந்து ட்ரெய்லரை பார்த்தே நீங்க ரெண்டு மணி நேரம் பேசுவீங்க பாலையா படம்னா, அதுக்காக வெயிட் பண்ணிருக்கிறேன். நேரம் 4:30, இது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இல் ரசிகர் மன்றம்.
2: இசையும் எங்கள் இசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: இலங்கையில் தமிழின வரலாற்று அழிப்பின் முக்கிய அங்கமாக யாழ் நூலக எரிப்பு இடம்பெற்று 45 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. 1981 மே மாதம் 31 தேதி யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக ஆரம்பித்த வன்முறைகளின் தொடர்ச்சியாக பெரும்பான்மையின காடையர்களாலும் போலீசாலும் ஊர்காவல் படையாலும் உலக புகழ்பெற்ற யாழ் நூலகம் எரித்து அழிக்கப்பட்டது.
0: தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் காவி உடையணிந்த திருவள்ளுவர் படம் வைக்கப்பட்டமை மீண்டும் சர்ச்சையாகியுள்ளது. அனைவருக்கும் பொதுவான திருவள்ளுவர் மீது குறிப்பிட்ட மதச்சாயம் பூசுவது அவரை அவமதிக்கும் செயல் என அமைச்சர் அருண்ராஜ் சாடியுள்ளார். அதேவேளை இவ்விடயத்தை தட்டி கேட்க முதலமைச்சர் விஜய் தயங்குவது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் கடந்த திமுக ஆட்சியில் முன்னாள் ஆளுநர் ஆர் என் ரவி பதவியில் இருந்தபோதும் இதே சர்ச்சைகள் எழுந்ததை சுட்டிக்காட்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைச்சர் வன்னியரசு, திருவள்ளுவரை மத அடையாளமாக மாற்றும் பாஜகவின் முயற்சிகளை தடுக்க முதலமைச்சர் விஜயுடன் கலந்து பேசி முயற்சிகளை எடுப்போம் என தெரிவித்துள்ளார்.
1: லெபனானின் தெற்கு எல்லையில் அமைந்துள்ள மூலோபாய முக்கியத்துவம் பெற்ற மலை மற்றும் கோட்டையை ஹிஸ்புல்லா அமைப்பிலும் இருந்து இஸ்ரேல் கைப்பற்றியுள்ளது. வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற இந்த புராதன கோட்டையை கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு காலத்தின் பின்னர் இஸ்ரேல் கைப்பற்றியுள்ளமை இஸ்ரேல் ஹிஸ்புல்லா யுத்தத்தில் மைல் கல்லாக கருதப்படுகிறது.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: காற்றினிலே வருங்கே,
2: காலங்கள் கடந்தும் காற்றினில் பரவி காதுகளை வருடும் கரும்பென இனிக்கும் கானம். இது காற்றினிலே வரும் கீதம். காற்றினிலே

0: இது காட்சியிலே வரும் கீதம்.
1: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
3: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
4: முரளி பஸ் வழங்கும் 34th ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் ஜூன் 25, 26, 27, 28 திகதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5-7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514
5: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம்பள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
6: போட்ட புது சேலை உடுத்தி
7: ஸ்காபரோவில்
8: அகரம் சில்க்,
7: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
8: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
7: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
7: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
8: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
9: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
10: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
5: மனு, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு, 6479804779, Kingston and Galloway சந்திப்பில், 4251 Kingston Road, Scarborough, 6479804779.
11: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
0: FM 102.7 eastfm.ca.
12: பாட்டு பழசு, செய்தி புதுசு.
13: சில ஆராய்ச்சிகளை எங்க கிட்ட பண்ணுவார். அதுல குறிப்பா ஒரு ஒரு சின்ன டியூனை சொல்றேன். ஜாலியா ஒரு பாட்டு சார், ஒரு கலாட்டா பண்ணிட்டு அப்படியே அப்படியே குஷ்புவை விரட்டிக்கிட்டு பாடுற மாதிரி ஒரு சாங் வேணும் சார். அப்படி ததுக்கு ததுக்கு தகு தெதுக்கு தெதுக்கு தகு ததுக்கு ததுக்கு ததி ததா தத்து ததுக்கு தெதுக்கு தே ததுக்கு ததுக்கு தகு ததுக்கு ததுக்கு ததி ததா தத்தா திதி தாதி தாதா ததி தாதி தி தாதி தி தாதி தாதி தி தாதி தத்தா திதி தாதி ததுக்கு ததுக்கு தான் பல்லவி போன. 3 நாள் ஆச்சு எனக்கு இந்த பாட்டை கண்ட்ரோலு கொண்டு வரும். இளையராஜா கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. அப்ப எனக்கு எனக்கு அது முதல் படம். தலிக்கு தலிக்கு மனம் குளிக்கு குளிக்கு உடல் கிளிக்கு சிலிப்பி வரும் சிங்காரி, அந்த மாதிரி எழுதினேன். அது அதாவது ரட்ட கிளவியா போட்டு அவருக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு ரட்ட கிளவியை தான் மீன் பண்ணி போட்டிருக்காரு. இது நான் எழுதுவேனான்னு எனக்கு டெஸ்ட் பண்ணாரு.
14: தடுக்கி தடுக்கி வந்து மீன்

0: பாட்டு பழசு செய்தி புதுசு.
1: நேரம் 4:45 கூட ஆரம்பி உதயகுமார் அவர்கள் தான் மிக பிரபலமான. அவர் சொல்வார் எஸ்பிபி இந்த என்ன பாட்டுன்னு சொன்னா கிழக்கு வாசல், கிழக்கு வாசல் பாட்டுல அத பச்சைமலைப்பூ அந்த பாட்டு, அந்த பாட்டு பாடுவார். அது நேரம் இதுல என்னவென்று சொல்வதமா ராஜகுமார் நினைக்கிறேன். அதுல அந்த பாட்டு, அதாவது அந்த காலத்துல அவர் எஸ்பிபி பாடுற நேரத்துல தான் அந்த கோன் ஸ்பீக்கர் அதில் கேட்டுட்டு அந்த நேரம் மாடு மேய்க்க போய் போயிருக்கிற டைமில் அந்த பாட்டு கேட்டு அப்போவே அடிமையாக நான் மிகப்பெரிய ஒரு ரசிகன் எஸ்பிபி அவர்களை. அப்போ அவருக்கு பாட்டு எழுதி அவர் பாடி நான் ஒரு திரைப்படத்தை இயக்குவேன்ன்றது கூட எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி பெருமிதம் கொண்டு கார். அவர் எக்கச்சக்கமான கற்றுக்கு அது ஒன்று தான் இப்போ போட்டிருக்கிறோம். இன்னும் எக்கச்சக்கமாக வரும் ஃபியூச்சரில்,
2: இன்னும் வரும் வரும் நிறைய இருக்கு. இதே மாதிரி நிறைய விஷயங்களை பேசலாம். 4:46 இந்த சமயத்தில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
3: தொடர்ந்து அமைந்திருக்கின்றோம் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் பிரிம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்றது. இந்த வாரத்திலும் கூட உங்களுக்கான மாபெரும் மலிவு விற்பனையோடு வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய கார்டன் சென்டர் கூட திறக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாளும் கார்டன் சென்டரில் உங்களுக்கான மலிவு விற்பனையும் இடம் பிடித்திருக்கின்றது. கார்டன் சென்டரை பொறுத்தவரை அனைத்து விதமான மரக்கறி கன்றுகள், அதே நேரத்தில் பூங்கன்றுகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே ஏராளமான பூங்கன்றுகள் உங்களுடைய தெரிவுக்காக காத்திருக்கின்றன. துளசி, கற்புரவல்லி, நந்தியாவட்டி, நித்திய கல்காணி, எக்ஷோரா என்ற பூமரங்கள், இது மட்டுமல்லாது இன்றைய நாளில் பல்வேறு விதமான ரோஜா கன்றுகளை கூட நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸின் கார்டன் சென்டரில் பெற்றுக்கொள்ள முடியும். $20 உங்களுக்கான மிகச்சிறந்த ரோஜா கண்டோற்றினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறு விதமான நிறங்கள், அதே நேரத்தில் பல்வேறு விதமான ரோஜாக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த வாரத்தில் தரப்படுகின்ற மலிவு விற்பனை என்று பார்க்கின்ற பொழுது நெக்ஸ்ட் அமௌண்ட் 699 மேங்கர் 699, மெக்சர் 499, லெவன் பஃப் $243, குட் டே பிஸ்கட் $343, பெகி கோகனட் பவுடர் 300 கிராம் 399, எஸ்பி கறி பவுடர் 799, உப்பு $245, சர்க்கரை $245 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அரலியா நிறு சீக்கான் மின் வகைகள் வந்து $410 நீங்கள் பெற்றுக்கொள்வதோடு டால்மை சோயா மீட் 89 சென்ட்ஸுக்கும், கிங் கரி பவுடர் 900 கிராம் 1599, வருத்த சுவப்பரிசிமா 8 பவுண்ட்ஸ் 899, பிரிமி நல்லெண்ணெய் 699, இதயம் நல்லெண்ணெய் 799, துவரம் பருப்பு 8 பவுண்ட்ஸ் 999, மைசூர் பருப்பு 8 பவுண்ட் 599, முழு உளுந்து 8 பவுண்ட் 999, பிஎச்ஐ நல்லெண்ணெய் 1199 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது புலி $243, அப்பளம் $343, ப்ளூ காஃபி 699 நீங்கள் பெற்றுக்கொள்வதோடு எஸ்பி பிராண்ட் அரிசி வகைகள் கூட மலிவு விற்பனையில் இடம்பிடித்திருக்கின்றன. எஸ்பி சீரக சம்பா அரிசி 1299, எஸ்பி பொன்னி அரிசி 799, எஸ்பி இட்லி அரிசி 8 பவுண்ட் 699 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பிஹெச்ஐ பசுமி ஆயில் 750 ml 999 நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் இன்றைய நாளில் காணப்படுகின்றன. அது மட்டுமல்லாது அனைத்து விதமான எஸ்பி அரிசி வகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. எஸ்பி அரிசி வகைகள், அதே நேரத்தில் அவள் வகைகளை கூட நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சோப்பு அவள், சோழ அவள், குதிரைவாளி அவள், கவுனி அவள், திணை சாமை அவள் வகைகளை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாது மூங்கில் அரிசி, புழுங்கல் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, பூங்க அரிசி, கருப்பு கவுனி அரிசி போன்றவற்றை கூட இன்றைய நாள் தரப்படுகின்ற மலிவு விற்பனையில் மட்டுமல்லாது தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் தரப்படுகின்ற மலிவு விற்பனையிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து விதமான நூடுல்ஸ் வகைகளும் கூட இன்றைய நாளில் மலிவு விற்பனையில் இடம் பிடித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் வர வேண்டிய இடம் பிரிம்லி அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
2: 4:49 கருப்பு படத்துடைய வசூலுக்கு ஒரு வேட்டு வைக்கிற மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம் போன மணி நேரத்துல. ஆமா, பிளாஸ்ட் பேருக்கு ஏத்த மாதிரியே பிளாஸ்டா இருக்குதான். எப்படி வந்து குடும்பங்கள்லாம் சேர்ந்து ஒரு ரவுடி குடும்பமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு படம் அது. எப்படி திருஷ்யம் படத்தில் எல்லாம் குடும்பமாக சேர்ந்து வந்து தப்பிப்பாங்க, அதெல்லாம் சாதுவாக அப்படியே ஒரு சாத்வீக முறையில் வந்து எஸ்கேப் ஆவாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அடி தடி அராஜகமாக இருக்குதான் இந்த படத்தில். ஆனால் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, எல்லாருமே வந்து குடும்பத்தோடு உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்படியே விசில் பறக்குதான். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் என்ற இன்டர்வியூக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிழியுதான் அந்த அளவுக்கு. ஆமாம் ஆமாம், ஸோ அந்த அளவுக்கு இவரெல்லாம் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுப்பாரான்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. வந்திருக்கேன் திரும்பி
1: கம்பாக்டான ஒரு பட்ஜெட்ல ஏஜஸுக்கு அடுத்தடுத்து மிகப்பெரிய வெற்றி. அந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற விளையாட்டு தான். ஆனா யாருமே எதிர்பார்க்கல இந்த படம் இந்த அளவுக்கு
2: கண்டிப்பா
1: பண்ணும் அப்படின்ட்டு. ஆனால் பெரிய அளவில் வசூலிச்சு கொண்டிருக்கிறான். சரி, அந்த படத்தை பற்றி நாங்கள் வாரங்களும் ஏதாவது கதைக்கலாம்.
2: ஆமாம், இந்த படத்துக்கு மியூசிக் யார் போடுறது பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் சாப்டர் 1-2, சலார், இந்த மாதிரியான அந்த மாஸ் மசாலா படங்களுக்கு போட்டவர். ஸோ கண்டிப்பாக வந்து எப்படி இருக்கும் ட்ரீட்மெண்ட் தெரியும். ஸோ அதனால் இந்த படம் வந்து பாட்டுகள் அவருக்கு எதுங்க பாட்டு
1: படத்துக்கு நீங்க இப்படி இந்த மாதிரி ஏதாவது செய்வோம், செலவு குறைக்கலாம் தானே பட்ஜெட் படம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நேற்று நிறைவுக்கு கொண்டு வருகணும். 16 வயதுக்குட்பட்டவர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். ஜாஸ்மிதா உங்களுக்குரிய பாடலை தருவார் என்று சொல்லிக்கொண்டு மறுபடியும் நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள்.
2: உங்கள் அன்பன் ராஜேஷ்,
1: உங்கள் அன்பன் சஞ்சய், வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. 416-720-1184.
2: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனாலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா May 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, June 5 வெள்ளி மாலை சப்பரம், June 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும், June 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து June 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா, June 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165355 6 5 6 0.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.
7: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477-66519, 6477-66519. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477-66519. 5189.

நன்றி நன்றி சஞ்சயன், நன்றி ராஜேஷ். நேரம் சரியாக 5 மணி நேர்களே. சோ நேர்கள் அனைவருக்குமே ஒரு ஸ்பெஷல் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, குட்டீஸுக்கும் ஒரு ஸ்பெஷலான குட் ஈவினிங்கையும் சொல்லிக்கொண்டு, இதமான இந்த மாலை பொழுதில் மனத்துக்கு சுகமான பாடல்களை ஏந்தி வந்து இளையோரின் மனங்களை குதூகலப்படுத்தும் ஈஸ்ட் எஃப்எம்இன் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜஸ்மிதா சிவரூபன். சோ எஸ் குட்டீஸ், நாங்களும் எங்கள் மே மாதத்தின் இறுதி நாளை அடைந்து விட்டோம். சோ நாளைய தினம் பாத்தீங்கன்னா ஜூன் 1st தேதி. சோ இந்த மே மாதத்தை நாங்க வந்து நல்ல ஒரு கொண்டாட்டத்தை போட்டு முடிச்சு வைக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தோட இன்றைக்கு இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர்ல உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். பட் அதுக்கு முன்பதாக இப்பொழுது நாங்கள் டொரண்டோவின் காலநிலையை பார்க்கலாம். வெளியில் இப்பொழுது 25 டிகிரி செல்சியஸ், உணர் நிலையும் 25 டிகிரி செல்சியஸ். GTAவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை. Facebook, Instagram, TikTok-ல் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாக எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். YouTube-லும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 என்ற சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212. ஈஸ்ட் எஃப்எம் இன் மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com. சோ எஸ் குட்டீஸ், நான் சொன்ன மாதிரியே வெதரும் சூப்பராக இருக்கிறது. அண்ட் இந்த மே மாதத்தை நாங்க ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடிச்சு வைக்கிற வகையில நல்ல எக்ஸைட்டிங்கான சாங்ஸ் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-4040.

ஒலித்தது கருப்பு திரைப்பட பாடல். நேரம் 5:05. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். ஸோ எஸ் குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள், வெதர் வந்து வெளியில் செம்மையா இருக்கு. ஸோ நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி கொண்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் அந்த என்ஜாய்மெண்ட்டோட இன்னும் கொஞ்சம் கூட ஹாப்பியா நீங்க இருக்கலாம்டா ஒரு பாடலை கேட்டு மகிழலாம். ஸோ அழையுங்கள் 4164544040.

0: நேரம் 5:09 ஈஸ்ட் எஃப்எம்-இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். ஸோ குட்டீஸ், நாங்கள் வந்து ஜூன் மாதத்துக்குள்ள நாளைய தினம் காலடி எடுத்து வைக்க போறோம். ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ன்னு சொன்னாலே கிட்ஸ் எல்லாருமே சம்மருக்கு நல்ல எக்ஸைட்டடா இருப்பினம். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்களும் இணைத்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்பதோடு சம்மருக்கு என்ன ஸ்பெஷல் பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறீங்கன்றதே எங்களோட ஷேர் பண்ணலாம். அலையங்கள் 4165544040 என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் இருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம்.
1: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் பிரிம்லி அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளும் மலிவு விற்பனை இடம்பெற்றிருக்கின்றது. இந்த விடுமுறை நாட்கள் உங்களுடைய அனைத்து விதமான குரோசரி ஷாப்பிங், அது மட்டுமல்லாது மரக்கறி, பல வகைகள், தளபாடங்கள், வீட்டு தோட்டத்துக்கு தேவையான பூங்கன்றுகள், மரக்கன்றுகளோடு கடல் உணவுப் பொருட்கள், மாமிச வகைகள், இவை மட்டுமல்லாத எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய பூஜை அங்காடி கூட இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றது. உங்கள் வீடு அதே நேரத்தில் ஆலய பூஜைக்கு தேவையான அனைத்து விதமான பூஜை பொருட்களையும் நீங்கள் இப்பொழுது ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. எனவே நீங்கள் வர வேண்டிய இடமாக இருக்கிறது பெரும்படி எல்லோருடன் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம். இந்த வாரம் தரப்படுகின்ற மலிவு விற்பனையில் இப்பொழுது கடல் உணவுப் பொருட்கள், மாமிச வகைகள் என்று பார்க்கின்ற பொழுது விலை மீன் பவுண்ட் 999-க்கும், திரளி மீன் பவுண்ட் 599-க்கும், கருந்தரளி பவுண்ட் 699-க்கும், குடுவா மீன் பவுண்ட் 899-க்கும், பால்சம பவுண்ட் 699-க்கும், கோழிக்கால் பவுண்ட் 269-க்கும், ட்ரம் ஸ்டிக் பவுண்ட் 299-க்கும், மாற்றச்சி பவுண்ட் 999-க்கும், ஊர் ஆட்டு பங்கு $50 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். காட்டு பன்றி பவுண்ட் 699-க்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாது பத்தியத்துக்கு தேவையான நீங்கள் தேடுகின்ற பிராத்த கோழி குஞ்சு கூட இப்பொழுது மலிவு விற்பனையில் இடம்பெற்றிருக்கின்றது. அவற்றையும் மிக மலிவாக பெற்றுக்கொள்ளலாம். இது மட்டுமல்லாமல் பல்வேறு விதமான மீன் வகைகளாக இருக்கட்டும், இறைச்சி வகைகளாக இருக்கட்டும், நண்டு ஆக இருக்கட்டும், இவற்றை கூட நீங்கள் ஃப்ரோசன் ஐட்டமாக கூட இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய கடலுணவுப் பொருட்கள் மாமிசாங்காடியில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. குரோசரி, மரக்கறி மற்றும் பல வகைகள் என்று பார்க்கின்ற பொழுது இப்பொழுது பீட்ரூட் 99 சென்ஸுக்கும், வாழைப்பழம் 89 சென்ஸுக்கும், உள்ளி பவுண்ட் 199-க்கும், ரோமை டொமேட்டோ பவுண்ட் 179-க்கும், ரவுண்ட் டொமேட்டோ பவுண்ட் 149-க்கும், ஜிஞ்சர் பவுண்ட் 299-க்கும், கரிமிளகாய் 299-ஆகவும், மரவள்ளி கிழங்கு பவுண்ட் 149-க்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மல்லி இலை $345-க்கும், புதினா $343-க்கும், கியூக்கம்பர் $345-க்கும், பைனாப்பிள் $245-க்கும், மாதுளம் பழம் $245-க்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வாழைக்காய் பவுண்ட் 189-க்கும், வாழைப்பூ பவுண்ட் 189-க்கும், கத்திரிக்காய் பவுண்ட் 199-க்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது மட்டுமல்லாது தாயகத்தின் சுவையோடு இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நுங்கு, செவ்வளநீர், அன்னமுண்டா, கொய்யாப்பழம், நாவல் பழம், மாம்பழம், பலாப்பழம் போன்றவற்றை கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி போர்ட்டல் தருகின்ற இந்த மலிவு விற்பனையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே உடனுக்குடன் ஃப்ரெஷ்ஷாக கரும்பு ஜூஸ் ஆக இருக்கட்டும், இளநீராக இருக்கட்டும், இவை கூட வெட்டி கொடுக்கப்படுகின்றது. பலாப்பழம் முழுவதுமாக வாங்கிட்டு பொழுது, முழு பலாப்பழம் வாங்கிட்டு பொழுது பவுண்ட் 129-க்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் எஸ்பி போர்ட்டல்ஸினுடைய கார்டன் சென்டரில் கூட ஏராளமான பூக்கட்டுகள், மரக்கறி கன்றுகளை நீங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். கார்டன் சென்டரில் இப்பொழுது பல்வேறு விதமான ரோஜா கன்றுகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை இந்த வாரத்தில் தரப்படுகின்ற மலிவு விற்பனையில் $20 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வர வேண்டிய இடம் பிரிபிலியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All my blinds, சகலவிதமான blinds மற்றும் draperiesஐ உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா blinds மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All my blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா blinds as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998.
5: உதயன் சர்வதேச விருது விழா வழமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ, தி எஸ்டேட் பேங்கன் ஈவெண்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 416-752-1524 அல்லது 647-854-8384.
6: எத்திசையும் எங்கள் இசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: நேரம் 5:20. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலையில் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருப்பது காஃபி டபுள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள் 4164-554-4000.

0: நேரம் 5:29 ஈஸ்ட் எஃப்எம்மின் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் நிலா.
0: நிலா, அப்படி இருக்கிறீங்கள? நிலா, நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். சரி, இன்றைக்கு என்ன பாடல் கேப்போம்? ஓகே, நல்ல எனர்ஜெட்டிக்கான பாடல் கேட்டிருக்கிறீங்க. சரி நிலா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போக ரெடியா? யா. ஓகே, வீக்கெண்ட்ல ஸ்பெஷலா என்ன செய்த நீங்கள்?
2: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908
0: கனடாவின் பொருளாதார நிலைமைகள் தொடர்பில் அவசர கால பாராளுமன்ற விவாதத்தை நடத்துமாறு பிரதமர் மக்கார்னியிடம் எதிர்க்கட்சித் தலைவர் பியே பொலிவியே அழைப்பு விடுத்துள்ளார். G7 நாடுகளிலேயே வேகமான பொருளாதார வளர்ச்சியை தருவதாக பிரதமர் வாக்குறுதி வழங்கியதாகவும், ஆனால் பொருளாதார மந்தநிலை ஒன்றையே தந்துள்ளதாகவும் பியே பொலிவியே சாடியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தம்மை வெற்றி பெற வைத்த திருச்சி கிழக்கு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் நாளை பங்கேற்கிறார். முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் அவர் பங்கேற்கும் முதல் பொது நிகழ்வு இதுவாகும். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்ட விஜய் 2 தொகுதிகளிலும் அமோக வெற்றியினை பெற்றிருந்தார். விதிகளின்படி திருச்சி கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் விலகியமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறத்தில் தாம் கேட்டிருந்தால் துணை முதல்வர் பதவி கூட விஜய் தந்திருப்பார் என்றும், ஆனால் கொள்கையே முக்கியம் என்பதால் திமுக கூட்டணியில் தொடர்வதாகவும் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய ஆட்சியாளர்களின் தொலைநோக்கு பார்வையற்ற பொருளாதார கொள்கைகளால் நாடு ஆபத்தை நோக்கி செல்வதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விமர்சித்துள்ளார். எனினும் தேசிய மக்கள் சக்தி அரசின் சரியான ஆட்சி முறை காரணமாகவே இலங்கை தற்போது வளர்ச்சி பாதையில் செல்வதாக அமைச்சர் சம்பந்த வித்யார்த்தனா தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: சிலுன்னு காத்து மனசுக்கு இதமான பாட்டு ரெண்டும் போதும். நம்மனால அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52. இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. செல்வம் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
4: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
2: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
5: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் டிக்கெட்டுகள் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
7: நேரம் 5:40. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் யூனியன் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
8: வணக்கம்.
7: யார் கதைக்கிறீங்க?
8: அக்ஷயா.
7: அக்ஷயா, அப்படி இருக்கீங்களா அக்ஷயா?
8: நல்லா இருக்கிறேன்.
7: சரி, இன்னைக்கு என்ன பாடல் கேப்போம்?
8: ஏ கனிமா.
7: ஓகே அக்ஷயா, நல்ல கியூட்டா கதைக்கிறீங்களே. இந்த வீக்கெண்டுக்கு என்ன ஸ்பெஷலா செய்து நீங்க?
8: We played at the park.
7: Wow, okay. Yes, so நீங்கள் வந்து இந்த வீக்கெண்ட் நல்ல ஸ்பெஷலாக என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த சண்டேயும் கால் பண்ணி எங்களோட உங்களுக்கு பிடித்த பாடலை கேளுங்க, சரியா? ஓகே, நன்றி. வணக்கம் அக்ஷயா. சரி, இப்பொழுது நாங்கள் SP இம்போர்ட்டர்ஸ் தரும் தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
9: SP இம்போர்ட்டர்ஸ் மாபெரும் மலிவு விற்பனையோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பிரிம்லி அண்ட் லூரன்ஸ் சந்திப்பில் தொடர்ச்சியான மலிவு விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்களும் நிறைவு தகவலோடு இணைகின்றோம். இந்த வாரத்தை பொறுத்தவரை SP இம்போர்ட்டர்ஸுக்கு வருகின்ற பொழுது உங்களுக்காக கார்டன் சென்டர் கூட திறக்கப்பட்டிருக்கின்றது. ஏராளமான மரக்கறி கன்றுகள், பூங்கன்றுகளை இப்பொழுது நீங்கள் கார்டன் சென்டரில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. புத்தம்புதிய வரவுகளாக ஏராளமான ஆரோக்கியமான பூங்கன்றுகளை நீங்கள் வாங்குகின்ற பொழுது உங்களுடைய வீட்டு தோட்டத்தையும் இந்த கோடை காலத்தில் சிறந்த முறையில் நடத்த முடியும். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் வருகின்ற பொழுது ஒரு பூந்தோட்டத்தில் இருந்து அத்தனை விதமான பொருட்களையும் பெறக்கூடிய மாதிரியான ஒழுங்கமைப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஏராளமான ரோஜா கற்றுகள் கூட இன்றைய நாளில் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. பல்வேறு நிறங்கள், பல்வேறு வகையான ரோஜா செடிகளை நீங்கள் தேடினீர்கள் என்றால் அதற்காக நீங்கள் எஸ்பி போட்டியினுடைய கார்டன் சென்டருக்கு வரக்கூடியதாக இருக்கும். குரோசரி என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் நெஸ்டமால் 699, ஆங்கர் 699, மிக்சர் 499 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 11 for $2 for $3, குட் டே பிஸ்கட் $3 for $3, மேகி கோகனட் பவுடர் 300 gram $3.99, எஸ்பி கறி பவுடர் $7.99, உப்பு $2 for $5, சர்க்கரை $2 for $5 இருக்கும். அரலியா நிறு சீக்கான் மீன் டின் வகைகள் வந்து $4 for $10 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். டால்மெஷ் சோயா மீட் 89 cents இருக்கும். கிங் கறி பவுடர் 900 gram $15.99, வறுத்த சுவப்பரிசிமா 8 pounds $8.99, பிரீமியம் நல்லெண்ணெய் $6.99, இதயம் நல்லெண்ணெய் $7.99, துவரம் பருப்பு 8 pounds $9.99, மைசூர் பருப்பு 8 pounds $5.99, முழு உளுந்த 8 pounds $9.99, பேச்சு நல்லெண்ணெய் 11.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது மட்டுமல்லாது அனைத்து விதமான பல வகைகளையும் நீங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்டில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நுங்கு, செவ்வளநீர், அண்ணாமுட்டா, கொய்யாப்பழம், நாவல் பழம் போன்றவற்றை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பல்வேறு சுவை கொண்ட மாம்பழ வகைகள் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. அவையற்றையும் நீங்கள் வலிவு விற்பனையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பலாப்பழம் முழுவதுமாக வாங்குகின்ற பொழுது £129 இப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் மரக்கறி அங்காடி என்று பார்க்கின்ற பொழுது பீட்ரூட் 99 cents, வாழைப்பழம் 89 cents, உள்ளி £1.99, ரவுண்ட் டொமேட்டோ £1.49, ஜிஞ்சர் £2.99, கறிமிளகாய் $2.99, மரவள்ளி கிழங்கு £1.49, மல்லி இலை $3 for $5, புதினா $3 for $3, பைனாப்பிள் $2 for $5, மாதுளம்பழம் $2 for $5 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வாழைக்காய் £1.89, வாழைப்பூ £1.89, கத்திரிக்காய் £1.99 நீங்கள் பெற்றுக்கொள்வதோடு வெள்ளை வெங்காயம் £10.49, உருளைக்கிழங்கு பேக்காக நீங்கள் £10.99 பெற்றுக்கொள்ளலாம். இவற்றோடு எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய கடல் உணவுப் பொருட்கள் மாமி சங்காடி இவை கூட மலிவு விற்பனையை தந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய தளபாட பிரிவிலும் உங்களுக்கான மலிவு விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவை நீங்கள் வருகின்ற பொழுது பிரிமியர் லோரன்ஸ் சந்திப்பில் உங்களுடைய மரக்கறிகள், பல வகைகள், குரோசரி, வீட்டு தோட்டத்துக்கு தேவையான பூங்கண்டுகள், மரக்கறி கண்டுகள், தளபாடம், இது மட்டுமல்லாது ஆலயம் மற்றும் வீட்டு பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்கள் என்று சொல்லி அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இடமாக இருக்கின்றது பிரிமியர் லோரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.

வெற்று திரைப்படத்திலிருந்து அக்ஷயா விரும்பி கேட்ட பாடல் ஒலித்தோய்ந்தது. நேரம் 5:48. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் யூனியன் என்று சொல்லிக்கொண்டு 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இதே போன்று நல்ல உற்சாகமான பாடல்களை கேட்டு மகிழலாம். அதாவது குத்து சாங்ஸா இருந்தாலும் சரி, மெலடி சாங்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன ஜானரால பாடல்கள் பிடிக்குதோ அது அனைத்தையும் கேட்டு மகிழலாம். அலையங்கள் 4164 5544 4000.

0: லசலசலன்னு காத்து மனசுக்கிதமான பாட்டு ரெண்டும் போதும் நம்ம நால அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் வர்க்கராக இன்றே அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல. பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch வீதியில், மெக்கானிக்கும் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
6: 416-461-6401.
7: Ajax Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சீன், 4378607002, 4378607002.
8: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: நேரம் 5:56. ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் யூனியன் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
11: வணக்கம்.
10: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
11: வணக்கம்.
10: ஓவியா, 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள் 416-554-4040-40.

நேரம் சரியாக 6:02 இஸ்டெஃபமில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். ஸோ குட்டீஸ், நாங்களும் எங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த மணித்தியாலத்துக்குள் நுழைந்து விட்டோம். ஸோ சரியாக 7 வரைக்கும் நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். பட் அதுக்கு முன்னதாக நாங்கள் இப்பொழுது வெளியில் காலநிலை பார்க்கலாம். வெளியில் இப்பொழுது 25°C, உணர்நிலையும் 25°C. அப்படியே டொரண்டோவின் எரிபொருள் விலையை எட்டி பார்த்தால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ எஸ், 16 வயதிற்குட்பட்டவர்கள் உங்களுக்கு சரியாக இன்னும் 1 உள்ளது. 7 வரைக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு சூப்பரான சாங்ஸ் தரக்கு ரெடியாக இருக்கின்றோம். ஸோ நீங்களும் அழைத்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகள அழையுங்கள். 4165544040.

நேரம் 6:08 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காச்சலையில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். சரி குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழ்வதோடு, அஃப்கோர்ஸ் சம்மர் பிரேக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நெருங்கி கொண்டே வருது. ஸோ ஸ்பெஷலாக ஏதாச்சும் பிளான்ஸ் இப்போவே குட்டீஸ் பிளான் பண்ணி கொண்டிருப்பினோம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்பதோடு அந்த பிளான்ஸையும் ஷேர் பண்ணலாம். அலையுங்கள் 4164 5544 4040.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெஸ்யூமேயை eastfm102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663.

0: 6947669463. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663. 6470 My Home.
1: Ajax Nissan and Infinity il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infinity QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippullade. Tamilil pesa Mohammad Lebe 437-477-7960 437-477-7960.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
6: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
7: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.
8: நேரம் 6:17. ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் யூனியன் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
9: வணக்கம்
8: வணக்கம். யார் கவிக்கிறீங்க? அபிஷேக். அப்படி இருக்கீங்களா அபிஷேக்? நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். சரி, இன்னைக்கு என்ன பாடல் கேப்ப? ஓகே, சரி அபிஷேக் சொல்லுங்க, உங்களுக்கு 1 to 100 இருந்து அம்மா எவ்வளவு பிடிக்கும்? 100. சோ கியூட் அபிஷேக், நீங்க நல்ல கியூட்டா கதைக்கிறீங்க. சோ உங்க அம்மாக்காண்டியும் எல்லா அம்மாக்களுக்காண்டியும் இந்த அழகிய பாடலை கேட்டுட்டு நாங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் சந்திப்போம், சரியா? ஓகே, நன்றி, வணக்கம். சரி குட்டீஸ், நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். இல்லை ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கு கூட ஒரு நல்ல பாடலை டெடிகேட் பண்ணலாம். அழையுங்கள் 416-556-4440.

நேரம் 6:22 ஈஸ்ட் எஃப்எம்ல நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள அலையுங்கள். 416-554-4000. உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. ஜூன் மாதத்தின் தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கடி ஓழர்களுக்கு செய்கூலி செய்தாரும் இல்லை. அத்துடன் கோ செயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபீஸ் சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். $5,000 மேல் நகை வாங்கும் போது ஆவுடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் ஸ்டியோஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. 416-900-4599.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
3: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோன் பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
4: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
5: இலங்கையில் தமிழின வரலாற்று அழிப்பின் முக்கிய அங்கமான யாழ் நூலக எரிப்பு இடம்பெற்று 45 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. 1981 மே மாதம் 31 யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக ஆரம்பித்த வன்முறைகளின் தொடர்ச்சியாக பெரும்பான்மையின காடையர்களாலும் போலீசாலும் ஊர்காவல் படையாலும் உலக புகழ் பெற்ற யாழ் நூலகம் எரித்து அழிக்கப்பட்டது. தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் காவியுடி அணிந்த திருவள்ளுவர் படம் வைக்கப்பட்டமை மீண்டும் சர்ச்சையாகியுள்ளது. அனைவருக்கும் பொதுவான திருவள்ளுவர் மீது குறிப்பிட்ட மதச்சாயம் பூசுவது அவரை அவமதிக்கும் செயல் என அமைச்சர் அருண்ராஜ் சாடியுள்ளார். அதேவேளை இவ்விடயத்தை தட்டி கேட்டு முதலமைச்சர் விஜய் தயங்குவது ஏனென்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் கடந்த திமுக ஆட்சியில் முன்னாள் ஆளுநர் ஆர் என் ரவி பதவியில் இருந்தபோது இதே சர்ச்சைகள் எழுந்ததை சுட்டிக்காட்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைச்சர் வன்னியரசு, திருவள்ளுவரை மத அடையாளமாக மாற்றும் பாஜகவின் முயற்சிகளை தடுக்க முதலமைச்சர் விஜயுடன் கலந்து பேசி முயற்சிகளை எடுப்போம் என தெரிவித்துள்ளார். லெபனானின் தெற்கு எல்லையில் அமைந்துள்ள மூலோபாய முக்கியத்துவம் பெற்ற மலை மற்றும் கோட்டையை ஹிஸ்புல்லா அமைப்பிடமிருந்து இஸ்ரேல் கைப்பற்றியுள்ளது. வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற இந்த புராதன கோட்டையை கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு காலத்தின் பின்னர் இஸ்ரேல் கைப்பற்றியுள்ளமை இஸ்ரேல் ஹிஸ்புல்லா யுத்தத்தில் மைல்கல்லாக கருதப்படுகிறது.
4: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
6: பாட்டுக்கரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும் என்றென்றும்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், 10-865 பேவியூ அவென்யூ, 905-883-9109.
1: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
4: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
4: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. Conditions apply.
5: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம் சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள், 647-962-1569.
6: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ்ட் மீடியா இணைந்து வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி, அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் மற்றும் டொரண்டோவின் இள முன்னணி பாடகர்கள் இணைந்து வழங்கும் பிரம்மாண்டமான மனதை மயக்கும் இசை இரவு June 6 சனிக்கிழமை மாலை 6:01 பிக்கரிங் கசினோ ரிசார்ட்டில். இந்நிகழ்ச்சிக்குரிய டிக்கெட்களை ticketmaster.ca மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அத்தோடு ஸ்பெஷல் டிக்கெட்டிங் இவெண்ட்ஸில் இன்று காலை 11 முதல் இரவு 8 வரை மார்க்மென் மெக்னிகோ மெஜஸ்டிக் சிட்டி மாலிலும் டிக்கெட்களை பெற்றுக்கொள்ளும் சிறப்பு வாய்ப்பு. டிக்கெட்கள் வேகமாக விற்பனையாகி வரும் நிலையில் இப்போதே உங்கள் இருக்கைகளை உறுதி செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 6 4 7 3 3 6 5 5 2 9 6 4 7 3 3 6 5 5 2 9 எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நேரம் சரியாக 6:48. சோ எஸ் குட்டீஸ், நாங்களும் எங்கள் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிறைவு செய்யும் நேரமும் வந்துவிட்டது. இன்று நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து குட்டீஸுக்குமே ஒரு ஸ்பெஷல் நன்றி சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது வெளியில் காலநிலையை பார்க்கலாம். வெளியில் இப்பொழுது 24 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 24 டிகிரி செல்சியஸ். அதே போன்று நாளைய காலநிலையை பார்த்துவிட்டால் உணர்நிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலநிலையும் 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என எதிர்ப்புகள் கூறப்படுகின்றன. அண்ட் இட் வில் பி சனி த்ரூ த டே. அண்ட் அப்படியே நாங்கள் டொரண்டோவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள் இரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ குட்டீஸ், நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்துவிட்டது. பட் அதுக்கு முதல் நாளையாம் நாள், அதாவது June 1 பேரண்ட்ஸ் டே. ஸோ பேரண்ட்ஸுக்குரிய ஒரு நாளாக நாளைய தினம் உள்ளது. அந்த வகையில் தாங்கி பிடிக்க தாயும் தூக்கி நிறுத்த தந்தையும் இருக்கும் வரை எந்த உறவும் வீழ்ந்து போவதில்லை. எனவே பெற்றோரை மதித்து அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் குழந்தைகளாய் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 5 to 7 வரை இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரை நீங்கள் கேட்டு மகிழலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஜஸ்மிதா சிவரூபன். தொடர்ந்து டியூன் தமிழ் நிகழ்ச்சியில் உங்களுடன் நிரோஷ். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங் சாலிட் ஹார்ட்வுட் என்ஜினியரிங் ஹார்ட்வுட் லக்ஸரி வைனல் லெமினேட் டைல்ஸ் கார்பெட் ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ் மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில் கஸ்டம் ஸ்டேர்ஸ் அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும் ஜிடிஐக்குள் ஃப்ரீ டெலிவரி 1275 மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 14 மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் குட் லைஃப் ஃப்ளோரிங்
2: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ் கேரியர் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்லஸ் ஓடகீரர் மாதா மாத வென்றலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் 416-332-2989. Some conditions may apply.
3: Riverdale Pound Brokers 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
4: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம் டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 416-558-2551.
5: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 ஜூன் 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
6: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence Hill, Photo Fast, Tandra & Ritz & Oshawaville, Free Toppings Pizza, இந்த வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM and even by Sparklight Entertainment Inc.
7: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
9: Ajax Mitsubishi Spring Mega Sale 2026 Outlander PHEV-க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின் 4378607002 3 7 8 6 0 7 0 0 2.

0: நன்றி ஜஸ்மிதா. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டு ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இன்றைய சண்டே நாள் May 31st, 2026. பியூட்டிஃபுல் சனி சண்டே ஈவினிங். இப்போ பார்க்கறது 23 degrees Celsius ஹியர் இன் டொராண்டோ. இன்றைய சண்டே நாள் வழியால் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்களோட நிரோஷ். டூன் தமிழ் தஸ் நேம் த ஷோ எவ்ரி சண்டே 7 PM to 9 PM. முக்கியமாக நாங்கள் பார்க்குறது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கனடாவில் நிறைய நடக்கிறது அப்டேட்ஸ், அதோடு சேர்த்து ட்ரோன்டோவில் நடக்கிறது அப்டேட்ஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். திஸ் வீக்ஸ் ஹாட் டாபிக்ஸை நாங்கள் எடுத்து பார்த்தால் வாட் வில் வி டிஸ்கஸிங் ஆன் டுடே ஷோ. லாஸ்ட் இயர் நாங்கள் இந்த கனடா டென்டல் கேர் பிளானை பற்றி நாங்கள் பார்த்து, நாங்கள் கெனடியன் டென்டல் கேர் பிளான் என்றால் சில லோ இன்கம் அல்லது இந்த ஆல்ரெடி இந்த இன்சூரன்ஸ் பிளான் இல்லாமல் இருக்கிற கெனடியன்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆன கெனடியன் டென்டல் கேர் பிளான் கெனடியன்ஸுக்கு அனௌன்ஸ் பண்ணினது. இது நீங்கள் ஆல்ரெடி இந்த கவரேஜ் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கட்டாயம் June 1st முதல் இது நீங்கள் ரினியூ பண்ணணும் என்று நாங்கள் சொல்லிவிடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு புது அப்ளிகேஷன் போட விரும்பினால் ஜூன் 2nd உங்களோட ஃபைனல் டேட்டாக இருக்க போகுது, ஃபைனல் ஸ்டார்ட் டேட் டு ரெஜிஸ்டர் ஃபார் திஸ் CDCP பிளான். இந்த கெனடியன் டென்டல் கேர் பிளானுக்கு யார் எலிஜிபிளாக இருக்க போகிறாங்க, அதோடு சேர்த்து என்ன இந்த பிளானில் கவர் பண்ணும்ன்ட்டு நாங்கள் அந்த டீட்டெயில்ஸ் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். அதோடு நாங்கள் ரிமைண்ட் பண்ண போகிறோம், நீங்கள் June 1st இது கட்டாயம் நீங்கள் ரினியூ பண்ணணும். அல்லது நீங்கள் ஒரு புது அப்ளிகேஷன் போடுறா June 2nd மட்டும் இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இந்த ஷோவில் நாங்கள் எடுத்து பார்க்க போகிறோம். இந்த வீக்கெண்டு நாங்கள் பார்க்க கேஸ் ப்ரைஸஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆனால் நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்குறோம் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இந்த கேஸ் வெஹிக்கிள்ஸ்லேருந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு மாற்றிருக்கிறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ன்னு நாங்கள் பார்க்க இப்போ பார்க்குறது எவ்ரி மேனுஃபேக்சர் ஒரு ஹோண்டா இருக்கலாம், கியா இருக்கலாம், டெஸ்லா இருக்கலாம், டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சர் இந்த எலக்ட்ரிக் கார் கனடாவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை தாண்டி நாங்கள் அங்கே நியூஸை பார்த்துருந்தால் நிறைய பேருக்கு தெரியும் சைனீஸ் இவியும் கனடாவுக்கு வரப்போது. இது லேட் 2026-2027 இந்த சைனீஸ் இவி கனடாவுக்கு வந்து
1: எடுக்க விரும்புறாங்க. ஆனால் இந்த கோல்ட் வெதர் கனடாவில் இருக்கிற கோல்ட் வெதர் எல்லாருக்கும் தெரியும் கோல்ட் வெதர் வரைக்கும் பேட்டரி பவர் கொஞ்சம் குறையும் என்று நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அப்படி பார்க்க மோர் தென் 50% சொல்லியிருக்கிறாங்க கோல்ட் வெதருக்கு மட்டும் ஒரு ரீசனுக்காக இந்த இவி இப்போ எடுக்கல என்று சொல்லியிருக்கிறாங்க. இது இம்ப்ரூவ் பண்ணின அப்புறம் தான் இவி எடுப்பாங்க என்று நிறைய கெனடியன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் அந்த டீட்டெயில்ஸும் எடுத்
0: பற்றி நாங்கள் கதை கேட்க, ட்ரக்ஸை பற்றி நாங்கள் பார்க்க, நிறைய பேர் ஆல்ரெடி அவங்க காரில் ஒரு புது கார் இருந்தால் சில காருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேஷ் கேமரா இருக்கும். அதை தாண்டி நிறைய பேர் அவங்க ஓன் டேஷ் கேமரா இன்ஸ்டால் பண்ணி விடுறது. இன்ஸ்டால் பண்ணிக்க இந்த டேஷ் கேமரா பெரிய பெனிஃபிட் என்றால், ஒரு ஆக்சிடென்ட் அல்லது ஒரு ஒரு டேமேஜ் நடக்க என்ன ரீசனுக்கு இந்த டேமேஜ் நடந்திருக்குது, ஆல்சோ இது நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு ப்ரூஃபாக கொடுக்கறதுக்கும் ஒரு டேஷ் கேமரா நீங்கள் போட்டு விடலாம். அப்படி பார்க்க டேஷ் கேமரா ஒரு முக்கியமான ஃபேக்டர். இப்போ நீங்கள் கனடாவில் நீங்கள் ஒரு கார் ஓட்டுறதால் முக்கியமான ஃபேக்டர் இந்த டேஷ் கேமரான்னு நாங்கள் சொல்லலாம். டேஷ் கேமரான்னு நாங்கள் பார்க்க ஃபர்ஸ்ட் டைமுக்கு பிரிட்டிஷ் கொலம்பியா இருக்கிற, பிரிட்டிஷ் கொலம்பியா பக்கத்தில் இருக்கிற ப்ரோவின்ஸ்னு நீங்கள் பார்த்தால் கனடாவில் ஃபர்ஸ்ட் ப்ரோவின்ஸ் டு ரிக்வயர் கமர்ஷியல் ட்ரக்ஸுக்கு. நீங்கள் ஒரு கமர்ஷியல் ட்ரக்கை நீங்கள் ஓடுறீங்கடா கட்டாயம் உங்கள்கிட்ட ஒரு டேஷ் கேமரா இருக்கிறோன்னு ஒரு புது லோ கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மெயின் ரீசனுக்காக நாங்கள் பார்த்தால் நிறைய கொலிஷன்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்குது. மெயினாக இந்த பெரிய ட்ரக்ஸோட கமர்ஷியல் ட்ரக்ஸோட இந்த ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கிறபடியால் பிரிட்டிஷ் கொலம்பியா ஃபர்ஸ்ட் கனடியன் ஜூரிஸ்டிக்ஷனாக டிசைட் பண்ணியிருக்கிறாங்க தட் தேர் இஸ் கோன் பி ரிக்வயரிங் கமர்ஷியல் டேஷ் கேமராஸ் ஃபார் ஆல் ட்ரக்ஸ் இன் தட் ஏரியா. இது ஒரு புது ரூலாக வந்திருக்கிறபடியால் ஃபோர் பிரிட்டிஷ் கொலம்பியா கட்டாயம் இது பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து எவென்ச்சுவலி ஒன்டேரியோவுக்கு வரலாம் என்றும் நாங்கள் சொல்லலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்காக நிறைய ஹிட் சாங்ஸும் காத்திருக்கு. ஸ்டே டியூன் வித் அஸ் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ. அங்கே ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ், டிக்டாக் பேஜுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண விரும்பினால், ஃபாலோ பண்ண விரும்பினால் அட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அதோடு சேர்த்து அங்கே யூடியூப் பேஜுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், youtube.com/eastfm102.7. அதை விட்டுட்டு எங்களுடைய ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ண விரும்பினால் ஈஸ்ட் எஃப்எம் ஆப் உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் சர்ச் பண்ணினால் யூ கேன் டவுன்லோட் தி ஆப் அண்ட் லிசன் எனிவேர் ஆன் த கோ.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: தாயே தாயே அருள்மிகு கனடாஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் மற்றாப்பளை கண்ணகியம்மன் பொங்கல் விழா ஜூன் முதலாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு அம்பாளுக்கு அபிஷேகம், பிற்பகல் 5 மணிக்கு வெளிவீதியில் பொங்கல் ஆரம்பம், பிற்பகல் 7:30 மணிக்கு மங்கள தீபாராதனை, வாத்திய இசை அம்பாள் உள்வீதி வெளிவீதி உலா. வெளிவீதியில் பொங்கல் மற்றும் நேர்த்திக்கடன் செய்ய விரும்பும் அடியவர்கள் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளவும். சீலன் 416-318-7875, தர்மினி 647-5795-962. பொங்கலுக்கு தேவையான அனைத்து ஒழுங்குகளும் செய்து தரப்படும். ஐயப்பன் ஆலய தொலைபேசி இலக்கம் 416-321-6104.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும் விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா

0: எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
1: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307-647-478-0144.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: உங்கள் சகலவிதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சூப்பர்விசா இன்சூரன்ஸ்களுக்கும் RSP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் நாடுங்கள். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390. 10-க்கும் மேலான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி தகுதியான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுத் தருகின்றார் பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390.
5: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 East FM.ca.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் டூன் தமிழ் ஈஸ்ட் எஃப்எம் .ca உடாகவும் நீங்கள் கடுவன் வரலாம். அதோடு ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். போத் தி கூகுள் பிளே ஸ்டோர் அஸ் வெல் அஸ் தி ஆப்பிள் ஆப் ஸ்டோர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் சர்ச் பண்ணினால் யூ கேன் டவுன்லோட் தி ஆப் அண்ட் லிசன் எனிவேர் ஆன் தி கோ. லாஸ்ட் இயர் நாங்கள் இந்த ஷோவில் இந்த சிடிசிபி ப்ரோக்ராம் படி பார்த்தோம். சிடிசிசிபி என்றால் கெனேடியன் டென்டல் கேர் பிளான். மெயினாக இந்த கெனேடியன் டென்டல் கேர் பிளான் இந்த ஸ்பெஷலான கெனேடியன்ஸுக்கு ஒரு டென்டல் கேர் பிளான் ஆஃபர் பண்ணுற மாதிரி லாஸ்ட் இயர் இது நாங்கள் மென்ஷன் பண்ணினாங்க. அதை தாண்டி நாங்கள் பார்த்தால் கெனேடியன் டென்டல் கேர் பிளான் இந்த வார டியூஸ்டே June 2 நீங்கள் அப்ளை பண்ணலாம் இஃப் யூ குவாலிஃபை ஃபார் திஸ் ஸ்பெஷல் பிளான். நீங்கள் ஆல்ரெடி இந்த சிபி கவரேஜ் உங்கள்கிட்ட இருந்தால் கட்டாயம் நீங்கள் June 1 நாளை நாள் முதல் நீங்கள் இந்த ரினியூவல் டேட்டுக்கு முதல் நீங்கள் ரினியூ பண்ணணும் என்று சொல்லலாம். இது மெயினாக கெனடியன் டென்டல் கேர் பிளான் எப்படி நாங்கள் பார்க்குறேன் இது ஒரு ஸ்பெஷலான டென்டல் கேர் பிளான் ஃபார் எனிபடி ஹூ டஸ் நாட் ஹேவ் இனஃப் இன்கம். அதோடு சேர்த்து நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு வேலையிலிருந்து ஒரு இன்சூரன்ஸ் பிளான் இல்லாமல் இருக்கேக்க நீங்கள் இந்த சிடிசி பிளானில் இருந்து பெனிஃபிட் பண்ணலாம். எலிஜிபிளாக இருக்கிறதுக்கு நீங்கள் மெயினாக என்ன பார்க்கணும்னா உங்களுக்கு கரண்ட்லி ஒரு ப்ரைவேட் டென்டல் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கிறது. மெயினாக இது ஒரு எம்ப்ளாயர் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்து இப்படி உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இல்லாட்டி அல்லது ஒரு ஃபேமிலி மெம்பர் அண்ட் கரண்ட் பெனிஃபிட்ஸ் அல்லது ஒரு பென்ஷன் பிளான் ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் இப்படி மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் பிளான் உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கேக்க நீங்கள் இந்த சிடிசி பிளானுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லை நீங்களும் உங்களுடைய ஸ்பவுஸும் காமன் லா பார்ட்னர் பார்க்க டேக்ஸ் ரிட்டர்ன் நீங்கள் கட்டாயம் இந்த போன 2025 டேக்ஸ் ரிட்டர்ன் நீங்கள் கட்டாயம் ஃபைல் பண்ணியிருக்கணும். அதோடு சேர்த்து உங்களுடைய ஃபேமிலி நெட் இன்கம் லெஸ் தென் 90,000 ஆயிருக்கணும். அதோடு சேர்த்து நீங்கள் ஒரு கெனடியன் ரெசிடென்ட் ஃபார் டேக்ஸ் பர்பஸஸாக இருக்கணும். ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு இது நீங்கள் குவாலிஃபை பண்ணுறதா நீங்கள் இந்த சிடிசிபி பிளானுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஒரு பிக் பெனிஃபிட் பிளானாக இருக்கலாம். எஸ்பெஷலாக நீங்கள் உங்களுடைய வேலையில் இருந்து ஒரு டென்டல் இன்சூரன்ஸ் பிளான் இல்லாமல் இருக்கேக்க நீங்கள் கட்டாயம் இந்த கெனடியன் பெனிஃபிட்டே ஒரு பெனிஃபிட்டாக நீங்கள் பார்க்கலாம். அப்படி நீங்கள் இந்த சிடிசி பிளானில் என்ன இதில் கவர் பண்ணுவாங்க என்றால் ஒரு டயக்னோஸ்டிக் அண்ட் ப்ரிவென்டிவ் சர்வீசஸ். ஸோ ஒரு சின்ன டென்டல் எக்ஸாம், கிளீனிங், எக்ஸ்ரே, ஃப்ளோரைட் அப்ளிகேஷன் மாதிரி பேசிக் சர்வீசஸ் உங்களுக்கு இந்த சிடிசி பிளானில் நீங்கள் எடுக்கலாம். அதோடு சேர்த்து பேசிக் சர்வீசஸ் ஒரு ரெஸ்டரேஷன் சர்வீசஸ் நீங்கள் ஒரு ஃபில்லிங், கேவிடி இப்படி மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க விரும்பினால், ரூட் கெனால்ஸ் அப்படி மாதிரி கிளீனிங் அண்டர் கம் லைன், ட்ரீட்டிங் ஆஃப் சர்டன் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ் இப்படி பார்த்தால் பேசிக் சர்வீசஸ் இந்த சிடிசிபி பிளானும் கவர் பண்ணும் என்று சொல்லலாம். அதோடு சேர்த்து சில மேஜர் சர்வீசஸும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ரெஸ்டரேஷன் சர்வீசஸ் ஸோ நீங்கள் ஒரு கிரவுன் ரிப்பேர், போஸ்ட் ரிமூவல், ஓரல் சர்ஜரி, டென்சர்ஸ் அப்படி மாதிரி ஒரு கவரேஜ் உங்களுக்கு தேவையாக இருந்தால் சிடிசிபி பிளானும் இதுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி பார்க்க நாங்கள் மீண்டும் ரிமைண்ட் பண்ணி விடுறோம், இதில் 4 க்ரைட்டீரியா இருக்குது நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறதுக்கு. மெயினாக உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் டென்டல் கேர் பிளான் இல்லாமல் இருக்கணும். அதோடு சேர்த்து நீங்களும் ஒரு ஸ்பவுஸும் கட்டாயம் இந்த போனால் 2025 டேக்ஸ் ரிட்டர்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டோட்டலாக நீங்கள் நெட் இன்கம் இந்த ஃபேமிலி நெட் இன்கம் லெஸ் தென் 90,000 ஆயிருக்கணும். அதோடு சேர்த்து கடைசியாக நீங்கள் ஒரு கெனடியன் ரெசிடென்ட் ஆயிருக்கணும். மற்றது நீங்கள் கெனடியன் ரெசிடென்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும் என்று நாங்கள் இந்த 4 க்ரைட்டீரியாவை மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்க நீங்கள் ஆல்ரெடி இப்படி மாதிரி சிடிசி பிளானில் நீங்கள் பெனிஃபிட் பண்ணுறீங்க என்றால் கட்டாயம் இந்த June 1 டேட்டுக்கு முதல் நீங்கள் இதை ரினியூ பண்ணணும்னு நாங்கள் சொல்லிவிடலாம். அப்படி நீங்கள் June 1 முதல் நீங்கள் ரினியூ பண்ணாட்டி உங்களுடைய கவரேஜ் June 30, 2026 முடியும் என்று நாங்கள் சொல்லலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் ரீஅப்ளை பண்ணணும். ரீஅப்ளை பண்ணிக்க உங்களுக்கு ஒரு டிலே இருக்கலாம் என்றும் நாங்கள் சொல்லலாம். ஸோ கட்டாயம் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இந்த சிடிசிபி பிளான், கெனடியன் டென்டல் கேர் பிளான் உங்கள்கிட்ட இருந்தால் கட்டாயம் நாளைக்கு முதல் இந்த பிளானுக்கு நீங்கள் ரினியூ பண்ணிவிடுங்க. ரினியூ பண்ணுறதுக்கு இந்த சேம் க்ரைட்டீரியா நீங்கள் இப்போத்துக்கு ஒரு ப்ரைவேட் டென்டல் கேர் பிளான் வச்சில்லை என்று நாங்கள் சொல்லலாம். அதோடு சேர்த்து நீங்கள் ஆல்ரெடி ஃபைல் டேக்ஸஸ் லெஸ் தென் 90,000 அதோடு நீங்கள் கெனடியன் ரெசிடென்ட் ஆகிருக்கிறீங்க என்றால் இப்படி மாதிரி 4 க்ரைட்டீரியாஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதால் தேட் மீன்ஸ் நீங்கள் இந்த ரினியூல் ப்ராசஸுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ரினியூ பண்ணலாம். நீங்கள் புதுசாக நீங்கள் அப்ளை பண்ண விரும்பினால் June 2, 2026 இந்த வாரம் டியூஸ்டே நாளிலிருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் என்று சொல்லலாம். அப்படி நீங்கள் பார்க்க மெயினாக என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேண்டால் உங்களை சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஃபுல் நேம், ஹோம் அண்ட் அட்ரஸ் மட்டுமே, லிஸ்ட் ஆஃப் டென்டல் கவரேஜஸ் த்ரூ கவர்மெண்ட் சோஷியல் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆல்சோ நீங்கள் சொன்ன மாதிரி யூ அண்ட் யுவர் ஸ்பவுஸ் கட்டாயம் நீங்கள் இந்த 2025 டேக்ஸ் ரிட்டர்னே முடிச்சிருக்கணும். ஸோ அப்படி அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. நீங்கள் மை சர்வீஸ் கனடா அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போனால் canada.ca வெப்சைட்டில் போனால் அதில் நீங்கள் டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ஸுக்கு போனால் நீங்கள் அதில் அப்ளை பண்ணலாம். அது நீங்கள் ஆன்லைனுக்கு அப்ளை பண்ணுறவங்க உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். கட்டாயம் நீங்கள் ஆன்லைன் விட்டுட்டு ஃபோனிலவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு நீங்கள் சர்வீஸ் கனடாக்கு நீங்கள் கால் பண்ணினால் யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் அப்ளிகேஷன் ஃபார் தி சிடிசிபி. நாங்கள் சொன்ன மாதிரி இந்த கவரேஜ் எவ்ரி இயர் நீங்கள் ரினியூ பண்ணணும், July 1, 2026 டு June 30, 2027 அதான் இந்த கரண்ட் அப்ளிகேஷன் பீரியட் என்று சொல்லலாம். அப்ளிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்பினால் June 2, 8 AM நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போடலாம் ஃபார் கெனடியன் டென்டல் கேர் பிளான். அதோடு சேர்த்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு கெனடியன் டென்டல் கேர் பிளான் நீங்கள் பாவிச்சோடு இருக்கிறீர்கள் என்றால் June 1 நாளை நாளுக்கு முதல் நீங்கள் இது ரினியூ பண்ணணும்னு நாங்கள் மீண்டும் ரிமைண்ட் பண்ணி விடுறோம். கட்டாயம் நீங்கள் உங்களை இப்போதைக்கு ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் பிளான் உங்கள்கிட்ட இல்லாட்டி மற்றது ஃபேமிலி இன்கம் லெஸ் தென் 90,000 இருந்தால் கெனடியன் கவர்மெண்ட் இப்படி மாதிரி ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு பெனிஃபிட்டாக நீங்கள் கட்டாயம் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சிடிசிபி பிளான் நாங்கள் பார்க்க நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் இயர். சிம்பிளாக நாங்கள் பார்க்க நிறைய பேர் இதில் ஒரு பெனிஃபிட்டாக பார்த்துருக்குறாங்க. டோட்டலாக நாங்கள் கெனடியன் கவர்மெண்ட் எத்தனை டாலர்ஸ் இதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு நாங்கள் பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 4.34 மில்லியன் டாலர்ஸ் ஆஃப் ரிசீவ் கேர் கொடுத்துருக்குறாங்க. அதோட சேர்த்து 6.5 மில்லியன் அப்ளிகன்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் இயர். ஸோ அப்படி பார்க்க நாங்கள் திஸ் இயரும் கூட அப்ளிகேஷன்ஸை அப்ரூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கட்டாயம் நீங்கள் இப்படி மாதிரி இன்சூரன்ஸ் பிளான் உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்தால் மற்றது உங்களுடைய ஃபேமிலி இன்கம் லெஸ் தென் 90,000 இருந்தால் கட்டாயம் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சில நேரம் அதில் ஒரு டிலே இருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம் ஏண்டால் நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் இப்படி இந்த 4 கிரைட்டீரியாஸுக்கும் நீங்களும் எலிஜிபிளாக இருந்தால் டெஃபினெட்லி அப்ளை அண்ட் பெனிஃபிட் ஃப்ரம் தி சிடிசி பிளான். அப்படி போல் சொல்லுறால் கெனடியன் டென்டல் கேர் பிளான் ஃபார் 2026. இது ஈஸ்எஃப்எம் 108.8 கிடைக்கணும். இது ஈஸ்எஃப்எம் இன் டியூன் தமிழ்.
1: ஈஸ்எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவின் பொருளாதார நிலைமைகள் தொடர்பில் அவசரகால பாராளுமன்ற விவாதத்தை நடத்துமாறு பிரதமர் மார்க் கானியிடம் எதிர்க்கட்சித் தலைவர் பி ஏ பொலிவியே அழைப்பு விடுத்துள்ளார். G7 நாடுகளிலேயே வேகமான பொருளாதார வளர்ச்சியை தருவதாக பிரதமர் வாக்குறுதி வழங்கியதாகவும் ஆனால் பொருளாதார மந்தநிலை ஒன்றையே தந்துள்ளதாகவும் பி ஏ பொலிவியே சாடியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தம்மை வெற்றி பெற வைத்த திருச்சி கிழக்கு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் நாளை பங்கேற்கின்றார். முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் அவர் பங்கேற்கும் முதல் பொது நிகழ்வு இதுவாகும். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்ட விஜய் 2 தொகுதிகளிலும் அமோக வெற்றியினை பெற்றிருந்தார். விதிகளின்படி திருச்சி கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் விலகியமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறத்தில் தாம் கேட்டிருந்தால் துணை முதல்வர் பதவி கூட விஜய் தந்திருப்பார் என்றும் ஆனால் கொள்கையே முக்கியம் என்பதால் திமுக கூட்டணியில் தொடர்வதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய ஆட்சியாளர்களின் தொலைநோக்கு பார்வையற்ற பொருளாதார கொள்கைகளால் நாடு ஆபத்தை நோக்கி செல்வதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விமர்சித்துள்ளார். எனினும் தேசிய மக்கள் சக்தி அரசின் சரியான ஆட்சி முறை காரணமாகவே இலங்கை தற்போது வளர்ச்சி பாதையில் செல்வதாக அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: நடனம் சாங்க
4: பாங்க
3: யாரங்க ப்ரோக்கு ஒரு பாங்க வாட் அகைன் பாங்க
4: இல்ல சாங்க
3: சாங்க எங்க பாட
4: வாங்க என்னன்னா மை சாங்க நீ கேளுங்கண்ணா
3: சரியா புரியலண்ணா

0: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: AJX Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 437-860-7002.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்டு அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto-வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
5: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாகா டொராண்டோ எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ, மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது. விவாகா டொராண்டோ, அழகு அழகு. 6477873784.
6: இசையெங்கும் கேட்கும் இசை. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

ESFM 102.7 இது ESFM in tune Tamil. You can also listen at www.esfm.ca. அதோடு எங்க Facebook, Instagram and TikTok page நீங்க ஃபாலோ பண்ண விரும்பினால் @ESFM Tamil.

நிறைய பேர் நீங்கள் ஒரு புது கார் வச்சிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டெஸ்லா மாடலாக இருக்கிறாண்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேஷ் கேமரா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. அதை தாண்டி நீங்கள் ஒரு பழைய கார் அல்லது ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஆகிற கார் நீங்கள் பிடிச்சால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டேஷ் கேமரா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடலாம். ஒரு டேஷ் கேமராவில் என்ன பெனிஃபிட் இருக்கிறதென்றால், மெயினாக நீங்கள் காரோடையக்க ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கும். இந்த டேஷ் கேமரா ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் அல்லது ஒரு ஆக்சிடென்ட் நடக்க நீங்கள் ஒரு ப்ரூஃபாக வச்சிருக்கலாம். அது உங்களுடைய ஃபால்ட் இல்லை, அல்லது இது கட்டாயம் உங்களுடைய இருந்திருக்குது, அல்லது ஒரு பெடெஸ்ட்ரியனோ யாரும் ரோட்ல நடக்க இவை சடனாக கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க, அப்படி மாதிரி ஒரு எவிடன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த டேஷ் கேமரா நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணிவிடுறது. இப்படி டேஷ் கேமரா ஒரு இன்ஸ்டால் பண்ணிக்க நிறைய பேர் இது ஒரு பெனிஃபிட்டாக தான் மெயினாக பார்க்குறாங்க. ஏண்டா உங்களுக்கு ஒரு வீடியோ எவிடன்ஸ் இருக்கும் என்று நிறைய பேர் சொல்கிறது. அப்படி பார்க்க டேஷ் கேமரா நிறைய இன்சூரன்ஸ் கிளைம்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்குது, அதோடு சேர்த்து நிறைய லைஃப்ஸும் சேவ் பண்ணியிருக்கிறது என்றும் நாங்கள் சொல்லலாம். இந்த டேஷ் கேமரா ஒரு எவிடன்ஸாக வந்திருக்குது ஃபார் மெனி பீப்புள் வென் இட் கம்ஸ் டு தீஸ் மோட்டர் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட்ஸ். அப்படி நாங்கள் பார்க்க பிரிட்டிஷ் கொலம்பியாங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ராவின்ஸ் என்று நாங்கள் பார்த்தால், இந்த கமர்ஷியல் ட்ரக்ஸுக்கு கட்டாயம் ஒரு டேஷ் கேமரா இருக்கணும் என்று ஒரு புது ரூலோ புது பில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மெயின் ரீசன் இந்த பில்லுக்காக நாங்கள் பார்க்கறது, நிறைய மோட்டர் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட்ஸ் இந்த பெரிய ட்ரக்ஸ் கமர்ஷியல் ட்ரக்ஸோடு நடந்திருக்குது. எப்படி மாதிரி ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் என்று நாங்கள் பார்க்க இது ஒரு சரியான ஹெவி வெயிட்டான ட்ரக்காக இருக்கேக்க நிறைய டேமேஜ் யூஷுவலாக இருக்கும். இது ஒரு சின்ன பர்சனல் காராக இருக்கலாம், அல்லது இந்த கமர்ஷியல் கார்ஸ்ன்னு நாங்கள் பார்க்க யூஷுவலாக இந்த கமர்ஷியல் காருக்கு மினிமல் டேமேஜ் இருக்கும், ஆனால் இந்த தேர்ட் பார்ட்டி காருக்கு ஒரு பெரிய டேமேஜ் இருக்கலாமும் சொல்லியிருக்குது. அதை விட்டுட்டு நாங்கள் ஒரு பர்சனல் இன்ஜுரின்னு நாங்கள் பார்க்க இந்த பெரிய இருக்கிற கமர்ஷியல் ட்ரக்ஸ் ஒரு மேஜர் இம்பேக்ட் கொண்டு வருது ஒன் இட் ஹேப்பன்ஸ் டு பி அ கமர்ஷியல் ஆக்சிடென்ட். ஸோ பிரிட்டிஷ் கொலம்பியா இந்த டைமில் டிசைட் பண்ணியிருக்கிறாங்க, இது கட்டாயம் நாங்கள் ஒரு டேஷ் கேமரா எவ்ரி கமர்ஷியல் ட்ரக்குக்கு இருக்கணும் என்று டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் கனடாவில் ஒரு கெனடியன் ஜூரிஸ்டிக்ஷனில் இந்த ரிக்வயர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு ரிக்வயர்மெண்ட் ஆஃப் கமர்ஷியல் டேஷ் கேமரா இன் ஆல் ஆஃப் தீஸ் கமர்ஷியல் ட்ரக்ஸ் இன் பிரிட்டிஷ் கொலம்பியா. இது மெயினாக இந்த கன்சர்வேட்டிவ் எம்எல்ஏ வார்ட் ஸ்டாமர் இந்த புது பில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மெயினாக நிறைய டெட்லி கொலிஷன்ஸ் நடந்திருக்குது, மெயினாக இந்த பிரிட்டிஷ் கொலம்பியா ஏரியாவில் ஹைவே 5ல கேம்லூப்ஸ் நோர்த் தாம்சன் ஆன ஏரியாவில் இந்த ரோடில் ஃப்ரீக்வெண்ட் கமர்ஷியல் ஆக்சிடென்ட் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நாங்கள் பார்க்க இது டேஷ் கேமரா போட்டிருந்தால் நாங்கள் பார்க்கலாம் எப்படி இந்த கமர்ஷியல் ட்ரக்ஸ் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அது இந்த கேமராவை கீப்பிங் டிரைவர்ஸ் அக்கௌண்டபிளுக்காக தான் இந்த மெயின் ரீசனாக இது ஒரு புது பில்லை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பில்லை நாங்கள் பார்த்தால் ஒரு புது ரிக்வயர்மெண்ட் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கிறென்றால், நீங்கள் ஒரு ட்ரக்கை கமர்ஷியல் ட்ரக்கை நீங்கள் பாவிக்கிறென்றால் நீங்கள் கட்டாயம் இது ஒரு அவுட் ஃபேஸிங் டேஷ் கேமரா வச்சிருக்கணும். ஃபோர் கமர்ஷியல் ட்ரக்ஸ் ட்ராவலிங் ஆன் பிசி ஹைவேஸ் அண்ட் வில் கம் இன்டு ஃபோர்ஸ் விதின் 6 மந்த்ஸ் என்று நாங்கள் சொல்லலாம். ஸோ இந்த பில்லை நாங்கள் பார்த்தால் மெயினாக இது ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு தான் இந்த பில்லை கொண்டு வந்திருக்கிறாங்க. மெனி ஃபேமிலிஸ் அஃபெக்டட் பண்ணியிருக்கிறாங்க. பேசிக்லி இந்த பிசி ஏரியாவில் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேஃப்டி ஒரு மெயின் ப்ரையாரிட்டியாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹோல்டிங் drivers accountable for any kind of incidents that take place in the dash camera podaika or evidence irukum idu oru dispute ku paavikalam endu in the dash camera ai kondu vandirukkaangal oru small quote um sollirukkaangal dash camera save lives. So similar to in the last few years nangal last few decades nu nangal paakikka mukkiyamaga oru car ku neengal seat belt podanum endu nirey perukku theriyum. Adai taandi seat belt ku taandi nangal in the dash camera oru pudhu technology idu ungalkaga benefit a irukkaradhukku dhaan in the dash camera ai advice pandranga. ஸோ நீங்கள் ஒரு கமர்ஷியல் ட்ரக்கை ஓடாமல் விட்டாலும் நீங்கள் கட்டாயம் ஒரு டேஷ் கேம் உங்களுடைய காருக்கு இன்ஸ்டால் பண்ணிவிட்டால் இது உங்களுக்காக ஒரு பெனிஃபிட்டாக இருக்கிற தான் ஒரு அட்வைஸ் தந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 75% பீப்புள் ஆல்ரெடி இப்படி மாதிரி கமர்ஷியல் ட்ரக்ஸ் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இந்த டேஷ் கேமை பாவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தாண்டி 100%க்கு கொண்டு வர போகிறாங்க என்று பிரிட்டிஷ் கொலம்பியா கவர்மெண்ட் டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. மெயினாக இது அவுட்வர்ட்ஸ் ஃபேஸிங் கேமரா, ஸோ இன்சைட் கேமரா தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவுட் சைட் கேமரா கட்டாயம் இருக்கும் நிறைய பேர் சொல்றாங்க.
கொஞ்சம் வரையலை, ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபியூச்சரில் எல்லா கமர்ஷியல் ட்ரக்ஸ் ஹியர் இன் ஆன்டேரியோ இந்த டேஷ் கேமரா கட்டாயம் போடணும்னு ஒரு பில் சேஞ்ச் வரலாம்னு சொல்லலாம். அதை தாண்டி நீங்கள் உங்களை பர்சனல் யூஸுக்கும் உங்களை பர்சனல் காருக்கும் நீங்கள் இந்த டேஷ் கேமரா போட்டிருந்தால் இது உங்களுக்காக ஒரு பெனிஃபிட்டாக இருக்கலாமும் நாங்கள் சொல்லலாம். ஸோ இது ஒரு ஸ்லோ காஸ்ட் அமேசானுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்களே இன்ஸ்டால் பண்ணலாம், அல்லது ஒரு ஸ்மால் பாடி ஷாப்புக்கும் நீங்கள் கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணலாம் என்றும் நாங்கள் சொல்லலாம். ஸோ இது உங்களுக்காக ஒரு எவிடென்ஸ் இருக்கிறதுக்கு, அப்படி இந்த நீங்கள் காரோடைக்கு ஒரு ரெக்கார்டிங் வச்சிருக்கிறதுக்கு தான் இந்த டேஷ் கேமரா ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ நாங்களும் உங்களை இந்த நேரத்தில் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம், டெஃபினெட்லி நீங்கள் உங்களுக்கு முடியுமென்றால் ஒரு டேஷ் கேம் உங்களுடைய காரில் இன்ஸ்டால் பண்ணி வைங்க என்று நாங்கள் சொல்லலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7, இது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.

0: இணைந்து கொள்ளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 107.7. We'll be right back with the super scene of the day.
1: சில்லென்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்இல் மனதை வருடும் பாடல்களோடு.
2: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.